நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 20 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:45. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குறள். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். பயன் இல சொல்லாமை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் எண் 199. இந்த குறளுக்கான பொருள், மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீக்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார். மீண்டும் ஒருமுறை குறள், பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். இக்குறளுக்கான பொருள், மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீக்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு.

ஆறு பத்துக்கு ஏனைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுலமீத் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நம் சர்மம் சொல்லும் உடல்நல ரகசியங்கள் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதில் நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி ரங்கராஜன் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலியோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2வது அரையிறுதி போட்டியின் வர்ணனை ஆட்டு நேர இறுதி வரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனையின் அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் 11:30 வரை திரையிசை கேட்கலாம். 11:45 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், 7:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிறப்புகள் 2:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 1515 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:45 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 8:30 கணபதி உலா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயிலில் சித்திரம். எழுதியவர் M.A. ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9 மணிக்கு அரங்கிசை, சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்கள் நாதஸ்வரம், வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசும் எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம்.

படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பகல் 12 மணிக்கு சரணாலயம் நாடகம். பி மகாலட்சுமி அவர்கள் எழுத்தாக்கம். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லட்சுமி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மாம்பலம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாடிய பாடல் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 மகளிர் நேரம் அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ஜன்னல் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஆட்டு நேர இறுதி வரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனையின் அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆனர் ஆப்பில் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 11:45 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிறப்புகள் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிறப்புகள் 2 மணி 3:05 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:10 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழா 2026 12 திருநாளில் மாலை 4:30 மணியளவில் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, நீராட்டு திருக்கோலத்துடன் திருவீதி உலாவும். இரவு 9 மணியளவில் சுவாமி அம்மன் மலர்கேடய சப்பரத்தில் திருவீதி பவனி நடைபெறும்.

0: நேரம் இப்போது 6:10. ஆகாஷவாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.

0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. ஒவ்வொருடைய நெஞ்சிலும் நீங்கா நினைவுகளாய் அழியாத கோலங்களாய் இருப்பது நமது பிள்ளைப்பருவமும் பள்ளிப்பருவமும் தானே. கவலையற்று பட்டாம்பூச்சிகளாய் பாடி ஆடி துள்ளித்தெரிந்த அந்த காலங்களை சுவையூட்டியது மெருகூட்டியது தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அல்லவா? இரவு நேரங்களில் நிலவொளியில் நாள் தவறாமல் புதிது புதிதாய் விதவிதமாய் சின்னதாய் பெரியதாய் அழுக்காமல் சலிக்காமல் கதை சொல்லிய தாத்தா பாட்டி, கதை கேட்ட பிள்ளைகள், என்ன ஒரு அழகான காலம் அது! மகடி யோசைக்கு மயங்காத பாம்பும் கதையால் மயங்காத பிள்ளைகளும் உண்டா? இரவு படுக்கையோ தாத்தா அல்லது பாட்டியோடுதான். கழுத்தில் கை போட்டபடி காலை அவர்கள் மீது போட்டுக்கொண்டு கட்டி அணைத்தபடி கதை கேட்டு ஒரு பேரானந்தம் அடைந்தது எவ்வளவு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்போது கதை முடிந்தது, எப்போது தூங்கினோம் என்பதே தெரியாது. மாயாஜால உலகின் மந்திர சொற்களாக அந்த கதை காதில் விழ ஒரு கற்பனை உலகமே நம்முள் விரியும். கனவில் கதைகள் புதிய புதிய பரிமாணத்தில் நமக்குள் தோன்றும். ஒரு ஊரிலே ஒரு ராஜா ராணி, ஒரு காட்டிலே ஒரு நரி, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை. ராஜா ராணி மந்திரி மந்திரவாதி சூனியக்கார கிழவி இவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு பழக்கமானவர்கள். கற்பனை குதிரை காற்றாய் பறக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளாய் நம் கண்முன்னே விரிந்து கதை சொல்லும் தாத்தா பாட்டிடம்தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு பாசம் அந்யோன்யம். அன்றைய கூட்டு குடும்பங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததற்கு காரணமே இந்த கதைகள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள் வீட்டில் இருந்ததால் தான். சிரிப்பு கோபம் பயம் என்று உணர்ச்சி குவியல்களாய் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்களிடம் குறிப்பாக தமிழாசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோமே. நல்ல நல்ல கதைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். கதை கேட்ட ஆர்வம் சற்றே வளர்ந்து பிறகு கதை புத்தகங்கள் வாசிக்க தூண்டியது. வாண்டு மாமா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், லைலா சிந்துபாத் கதைகளையெல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்து படித்து சுவைத்தது எல்லாம் கதை கேட்டு வளர்ந்த ஆர்வத்தால் தானே. வயது ஏற ரசனைகளும் முன்னுரிமைகளும் மாறினாலும் கூட கதை கேட்க படிக்க ஆர்வம் குறைந்ததே இல்லை. கதைகள் கற்றுத்தந்த படிப்பினைகள் தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கலான தருணங்களையும் பிரச்சனைகளையும் துணிவோடும் மதிநுட்பத்தோடும் கையாளவும் கடந்து செல்லவும் வழிகாட்டியது. கதை அனுபவங்கள் தானே மனிதர்களின் உணர்வுகள், வாழ்வின் யதார்த்தங்கள். இவற்றை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த அனுபவங்களால் தான். படைப்பாற்றல் மிக்கவர்களின் இளமை காலம் கதைகள் கேட்டு வளர்ந்த காலமாகத்தான் இருக்கும். கலைஞர்கள் சாதனையாளர்களின் வெற்றிக்கு பின்னால் அந்த கதை அனுபவம் ஒரு காரணியாக இருந்திருக்க வேண்டும். கதை என்னும் சொல்லாடலே நம் இயல்பான உரையாடல்களில் எப்படியெல்லாம் கையாளப்படுகின்றது. என்ன கதையா விடற, சும்மா புது புது கதையா சொல்லாதே, என்ன கதை அங்கே நடக்குது, நல்லா இருக்கு கதை, என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, ஆமாம் அது முடிவே இல்லாத கதை, ஊர் கதையெல்லாம் நமக்கு எதற்கு, இப்படி எத்தனை எத்தனை பொருளில் கதை நமது பேச்சில் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த கதை சொல்ல பெரியவர்கள் வீடுகளில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தொடர் நாடகம் பார்த்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு. கதை கேட்க பிள்ளைகளுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. வீட்டு பாடம் எழுதி முடிக்கவும் டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லவே நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே நேரம் கிடைத்தாலும் கவனமெல்லாம் கைபேசி திரையிலும் கணினி திரையிலும். சிந்தனை திறன் படைப்பு திறன் அதிகரிக்க ஆளுமை பண்புகள் வளர கதைகளும் லட்சியங்களும் சாதனைகளும் கைகூட நல்ல கதைகளை கேட்டு வளருவது அவசியமாகும். புதியதொரு உலகு படைக்க நல்ல ஆளுமைகளை உருவாக்க சாதனையாளர்களை உருவாக்க கதை சொல்லவும் கேட்கவுமான ஒரு தலைமுறையை கட்டாயம் நாம் உருவாக்குவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர்

நேரம் 6:20 8 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹேமா ஜான் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 25 நாள், வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் பற்றி தெரிந்து கொள்ளலாம். காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலில் கேட்கலாம். காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஏப்பா ஓரமா ஓரமாப்பா, சைக்கிள்ல பிரேக்ல. தம்பி தம்பி ஓரம் ஓரம் ஓரம் ஓரமாப்பா. அப்பா இந்த ஒரு மூட்டை தக்காளிய சைக்கிள் ஏத்தினது பெரும்பாடாகுதுப்பா. ஐயோ ஐயோ,
1: கதமுத்தே கதமுத்தே,
0: யாரு எதுல வர்றது? ஓ காத்தமுத்தே,
1: எப்பா சைக்கிளை கொண்டு வந்து என் மேல விட்டுறாதப்பா.
0: இருப்பா இருப்பா, பிரேக் வர இல்லப்பா. ஓரமா ஓரமா ஓரமா,
1: நான் ஓரமா போயிடுறேன், ஓரமா போயிடுறேன். சரி சரி, நிப்பாட்டு.
0: ஆ சரி சரி, கதமுத்தே இது மாதிரி தக்காளிய பயிரிட்டா பிரேக் இல்லாத வண்டி தான் ஓட்ட முடியும்.
1: ஓஹோ, பின்னாடி தக்காளியதான் மூட்டையா கட்டி எடுத்துட்டு போறியா?
0: ஆமா
1: ஏப்பா, தக்காளி விக்கிற வேலையில 10 ரூபா 5 ரூபான்னு வித்துக்கிட்டு கிடக்கு.
0: ஆமாப்பா,
1: இந்த ஒரு மூட்டை தக்காளி எடுத்துட்டு போயிட்டு என்ன ஒரு 100 ரூபாய்க்கு விப்பியா?
0: இந்த நந்தமாவன் சொன்னான் தக்காளி பயிரிட்டு நல்ல லாபம் வரும்னு, திடீர்னு விலை குறைஞ்சு போச்சு தக்காளி விலை.
1: ஏப்பா, எப்போதும் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்களை செய்யணும் அப்படின்னா நம்ம உளுந்து பயிர் இந்த

0: ஒரு மூட்டை தக்காளி எடுத்துட்டு போயிட்டு என்ன ஒரு 100 ரூபாய்க்கு விப்பியா?
1: இந்த நந்தமாமன் சொன்னா தக்காளி பயிரிட்டு நல்ல லாபம் வரும்னு திடீர்னு விலை குறைஞ்சு போச்சு தக்காளி விலை.
0: ஏப்பா, எப்போதும் நல்ல லாபம் தரக்கூடிய பயிர்களை செய்யணும் அப்படின்னா நம்ம உளுந்து பயிர் இந்த மாதிரி பயிர்களை செய்யணும்ப்பா, அதுதான் நல்ல லாபம் தரும். உளுந்துலாம் என்ன விலை விக்குது?
1: ஐயோ, 150, 160, 170 அப்படியே ஏத்திக்கினே போறாங்கப்பா.
0: 1 கிலோ 150 ரூபாய்க்கு மேல விக்குது.
1: ஆமா,
0: இன்னும் வெள்ளை உளுந்து அப்படின்னு போனீங்கன்னா 180 ரூபா 190 ரூபாலாம் போயிடுச்சு. அப்ப இந்த ஒரு மூட்டை தக்காளிக்கு பதிலா ஒரு மூட்டை உளுந்து வச்சிருந்தீங்கன்னா 10,000 ரூபா நின்று இருக்கும் சைக்கிளுக்கு பின்னாடி.
1: காத்தமுத்த, உளுந்து பயிரிடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாப்பா.
0: என்னப்பா கஷ்டம் உனக்கு? உளுந்த எவ்வளவு ஈஸியா பயிர் பண்ணலாம் தெரியுமா?
1: அப்படியே சொல்ற?
0: ஆமாப்பா, எப்ப பனிலேயே அப்படியே விளைஞ்சிடும். பாது பனி காலத்துல நெல் அறுவடை முடிஞ்ச உடனே அந்த நெல் தரிசிலேயே உளுந்த போட்டினா தானா உடையாந்துரும்.
1: ஓஹோ,
0: ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ தனிப்பட்ட முறையில வந்து நிலத்தை உழுதுட்டு உளுந்து போடுறதுனாலும் போடலாம்.
1: சரி,
0: அதுவும் நல்ல பலன் கொடுக்கும். அதிகமா தண்ணியும் தேவையில்லை.
1: ஓ, காத்தமுத்த
0: சொல்லுப்பா. கருத்தமுத்த,
1: இந்த உளுந்து பயிரலான்னு சொன்ன,
0: ஆமா,
1: அது பத்தின நிறைய விஷயங்களை சொல்லுப்பா.
0: எப்ப உனக்கு என்னதான் வேணும்?
1: உளுந்து பயிரிடணும்.
0: சரி, ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமா,
0: வம்பன் ரகம் அப்படின்லாம் வந்து நிறைய இருக்குப்பா.
1: சரி,
0: வம்பன் 3, வம்பன் 4, வம்பன் 5, 6, அப்புறம் கோயம்புத்தூர் 6, வம்பன் 8, இதெல்லாம் நல்ல ரகங்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உளுந்து பயிரிட போற அப்படின்னா எல்லா மண்ணிலையும் அது விளையுமான்னு நம்ம பாத்துக்கணும்.
1: ஓஹோ, என் நிலம் அது கேட்ட நிலம் தானே? நீ பாத்துறியா நிலத்தை?
0: உன் நிலத்துல நல்லா விளையும். வடிகால் வசதி தான் ரொம்ப முக்கியம் அதுல.
1: ஓஹோ,
0: நீர்பிடிப்பு தன்மையுள்ள நடுநிலையான கார அமிலத்தன்மை கொண்ட நிலங்கள் சாகுபடிக்கு ஏத்த நிலங்கள்.
1: ஓஹோ,
0: உன் நிலத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: ஆமா,
0: நல்ல முறையில பயிர் சாகுபடி செய்யலாம்.
1: சரி,
0: அப்புறம் அடிமண்ணு இருக்கம் இல்லாம பாத்துக்கணும்பா.
1: என் மண்ணு இலகுவான மண்ணு தான், உனக்கு தெரியுமா?
0: உன் மண்ணு இலகுவான மண்ணு தான், ஆனா எல்லா இடத்துலயும் அது மாதிரி இருக்கான்னு நீ தான் செக் பண்ணி பாத்துக்கணும்.
1: ஆமா ஆமா. காதமுத்த, அடிமண் இருக்குமா இருந்தா அதுக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லு.
0: 1 ஏக்கருக்கு சுண்ணாம்பு சத்து 800 கிலோ அப்படிங்கிற அளவுல நல்ல மக்கிய தொழு உரம் அல்லது மக்கிய தென்னார் கழிவு இதோட கலந்து ஒரே சீராக நிலங்கள்ல எல்லா இடங்களும் பரவுற மாதிரி நல்லா உழுது போடணும்பா. அப்புறம் மழை நீர் நிலங்கள்ல தேங்காத அளவுல நிலத்தை சமப்படுத்தி சால் மற்றும் பாத்திகளை அமைச்சு அதுல நம்ம பயிரிடலாம்.
1: ஓஹோ,
0: தனி பயிர் சாகுபடி அப்படின்னு போயிட்டினா 8 கிலோ விதை தேவைப்படும்.
1: ஓஹோ,
0: ஊடு பயிர் சாகுபடி அப்படின்னா 4 கிலோ விதை போதும். விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ,
0: வேறு அழுகளையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இதனால.
1: சரி,
0: 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் ஃபுளோரசன்ஸ் இந்த உயிரியல் பூச்சிக்கொல்லி மருந்தோட விதை நேர்த்தி நம்ம செஞ்சு அப்புறம் விதைக்கணும்.
1: ஓஹோ,
0: இது வழக்கமா நீ செய்யறதுனப்ப உனக்கு இதெல்லாம் தெரியுமே. அப்புறம் உரத்தை பத்தி கேப்பேன்னு பார்த்தா சும்மாவே உட்காந்துட்டு இருக்க, யார பாத்துட்டு இருக்க?
1: காத்தமுத்த, ஒரு 4 பேர் வராங்க, எப்படியும் என் தக்காளியை வாங்கணும்னு பாத்துன்னு இருக்கிறேன்பா.
0: ஓஹோ, டவுனுக்கு போய் மார்க்கெட்ல போட்டா 10 ரூபா கூட கிடைக்கல.
1: ஆமா,
0: விவரம் தெரியாதவங்க ஏத்தாப்புல வராங்க, 1 கிலோ 20 ரூபான்னு அவங்க தலையில 4 கிலோவை கட்டிடலான்னு பாக்குறியா?
1: அப்படியெல்லாம் இல்லப்பா, கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல விவரமான ஆளுங்க.
0: நம்ம ஊர் ஆளை நம்மளே ஏமாத்தலாமா? செய்ய கூடாது இல்ல.
1: ஆமா,
0: நம்ம 1 ரூபா 2 ரூபா குறைச்சு கூட குடுக்கலாம்ப்பா. நம்ம ஊர்காரங்க நல்லா இருக்கணும்.
1: ஆமா, சரி காத்த முத்த, உர நிர்வாகம் பத்தி சொல்ல வந்தா சொல்லு.
0: சொல்றேன்பா சொல்றேன்பா. உர நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நுண்ணுயிர் விதை நேர்த்திக்கு 1 கிலோ விதை அளவுக்கு துத்தநாகம் 4 கிராம்,
1: சரி,
0: மாலிப்டினம் 1 கிராம், அப்புறம் கோபால்ட் 5 கிராம் இந்த அளவுல கலக்கணும்பா. மண்ணுல அங்கக கரிம சத்தை அதிகரிக்க 5 டன் தொழு உரம் கடைசி உழவின் போது இடணும். இதெல்லாம் கட்டாயம் செஞ்சிடணும்பா. இது போக ரசாயன உரம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு யூரியா 25 கிலோ,
1: சரி,
0: சூப்பர் 125 கிலோ, பொட்டாஷு 17 கிலோ, அப்புறம் கந்தக சத்து 4 கிலோ, துத்தநாக சல்பேட் 5 கிலோ, இதெல்லாம் நிலத்துல போட்டு சீரா நல்லா எல்லா இடங்களும் வச்சு நம்ம பயிரை வந்து செய்யணும்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் இத தெளிச்ச பிறகு உடனே தண்ணி கட்டணும்பா. தண்ணி பாய்ச்சறது அவசியம், அதை மறந்துடாதப்பா.
1: மறக்க மாட்டேன்.
0: அப்புறம் களைக்கொல்லி பயன்படுத்தின

0: பிறகு விதைச்சா 15 அப்புறம் 35வது நாட்கள்ல ஏதாவது களை தென்பட்டுச்சுன்னா கை களையை எடுத்துடணும்.
1: ஓஹோ.
0: செடிகள் பூக்க தொடங்குற பருவத்துல நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் ஒண்டர் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க, தெரியுமா உனக்கு?
1: அப்படியா?
0: ஆமாப்பா. ஒண்டர்னா என்ன? அதிசயம்.
1: ஆமா.
0: அப்ப பயிர் அதிசயம், அதை தெளிச்சா அதிகமா காய் பிடிக்குமாப்பா.
1: காத்தமுத்த, தக்காளியில வர லாபத்தோட உளுந்து பயிர்ல அதிகம் வரும்ல? ஏன்னா நிறைய தொழில்நுட்பம் சொல்லிருக்கிற.
0: நிச்சயமாப்பா, செடி முழுக்க ஒரே காயா நிக்கும்பா, உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: சரி சரி.
0: ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ அப்படிங்கிற அளவுல இலைத்தெளிப்பாக நீ அழிக்கணும்பா. இலையில படுற மாதிரி காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு செடிகளை புடுங்க கூடாது. வேளாண் அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ அறுத்து விட்டு செடியை வந்து கலெக்ட் பண்ணி அதுல இருந்து உளுந்து எடுத்துக்கிட்டீன்னா அந்த வேர்பகுதி வந்து மண்ணுக்குள்ளாரே இருக்குல்ல, அது மண்ணுக்கு ரொம்ப நல்லதான்ப்பா.
1: ஓஹோ, மண்ணு சத்தும் வேணும் இல்ல?
0: ஆமாப்பா. நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்த, இந்த தக்காளி பார்த்து பத்திரமா எடுத்துன்னு போவா. கொஞ்ச நெல்லு காத்தமுத்த.
0: என்னப்பா?
1: மகிழம் பழம் எட்டு வந்தேன் உனக்கு குடுக்கறதுக்காக.
0: சரி சரி. அப்பா, நீ டவுனுக்குள்ள போயிட்டு இருந்த, நீ திங்கறதுக்கு வச்சிருந்தா எனக்கு கொடுக்க போறியா?
1: இல்லப்பா, உனக்கு குடுக்கணும்னே எடுத்துட்டு வந்தேன்ப்பா.
0: ஓஹோ, எங்க பார்த்தாலும் எனக்கு குடுக்கணும் இருந்த.
1: ஆமா.
0: சரி சரி சரி சரி, கொண்டப்பா கொண்டப்பா.
1: இந்தப்பா ஒரு பை நிறைய இருக்குது மகிழம் பழம்.
0: அப்பா, மகிழம் பழம் தொண்டைய காரும்பா, அதிகமா சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, ஆனா எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரு பழம்பா.
1: ஆமா.
0: அது பெண்கள் நிறைய சாப்பிடணும்பா, பெண்களுடைய கருத்தரிப்புக்கு இது நல்ல உதவி செய்யதான்.
1: ஆமாம்பா.
0: வயிற்றுல புண்ணுலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். பொதுவா பார்த்தோம்னா இந்த மகிழ மரத்துடைய பழம் எல்லாரும் சாப்பிடணும், இந்த மரத்தை எல்லாரும் வளர்க்கணும். ஆனா பார்வையிலேயே பட மாட்டேங்குதுப்பா இந்த மரம்.
1: காத்தமுத்த, இந்த மகிழ மரத்தை நம்ம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குல்ல?
0: இருக்கும்பா இருக்கும்பா, நம்ம ரோட்டு ஓரத்துல இருந்தது. அத இந்த ரோட அகலப்படுத்தும் போது வெட்டி விட்டாங்க.
1: அம்மாப்பா,
0: வேற மரம் இல்ல. உனக்கு எங்க இந்த பழம் கிடைச்சது?
1: என் சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தப்பா நேத்து. நம்ம சின்ன வயசுல பார்த்தல இந்த மரத்தை.
0: ஆமாப்பா, இந்த மரத்துல ஏறி கீறி நம்ம விளையாண்டு இருக்கோமே.
1: அதான் அந்த நினைவுகளை மறக்காம இருக்க உனக்காகவே எடுத்து வந்த மகிழம் பழத்தை.
0: ஓஹோ, உன் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து எனக்கு குடுக்கணும்னு எடுத்து வந்தியா?
1: ஆமா.
0: சரி சரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. இத நானும் சாப்பிடுறேன்.
1: சரி,
0: இதை சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறது நல்லதும்பாங்க.
1: ஆமா, நீ ஒரு 4 பேர் கூட.
0: நிச்சயமாப்பா, நீ 1 பை வேற குடுத்துட்டா, நான் 4 பேருக்கு என்ன, 40 பேருக்கு கொடுக்க போறேன்பா.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: நேர்லே இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை

0: நிறுவனத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது, உயிரிழப்பை தடுப்பது ஆகிய மூன்று அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான லைஃப் இயக்கம் போன்றவை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வடிவமைப்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகள் உற்பத்தி போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த புதிய சட்டம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனை போன்றவற்றை விவசாயிகள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றும், பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு உலகின் சிறந்த நிர்வாக நடைமுறைகளுக்கான அமைப்பாக திகழ்கிறது என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை இந்தியாவுக்கு பொருத்தமானதாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பல்வேறு நிறுவனங்களுடன் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் பிரிட்டன் சென்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நவீன வசதிகளுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மாஸ்டர் செக்அப் என்று சொல்லப்படுகிற உடல் பரிசோதனைக்கான புதிய ஒரு வளாகத்தை நாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். குளம் 360 அப்படிங்கிற பேனர்ல 4 மாவட்டங்கள்ல சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில இருக்கிற மாதிரியே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் முறையாக நாம 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் நம்ம உருவாக்கிட்டு மாவட்ட அளவிலேயே இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி, நெஃப்ரோலஜி அந்த மாதிரி சேவையும் மக்களுக்கு கொடுக்கணும்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயப்பாளையம், சங்கரா

0: ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த மழையானது மக்காச்சோளம், நிலக்கடலை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
1: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்குச் சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 2.7% உயர்ந்து 103 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். IRCTC உணவக முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடி விபத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் மறுவாழ்விற்கான அறக்கட்டளையை மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் பெயர்வழி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தையொட்டி தங்க தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடாங்குண்டி, அனந்த கிருஷ்ணா, ஸ்வரூப் உன்ஹல்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55, 3 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி தொடர்வது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
3: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
4: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
6: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும்.
5: வழங்குபவர்
6: முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
7: மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என அனைத்து உயிர்களுக்கும் தூய்மையான காற்றும் மாசடையாத நீரும் நிலமும் அவசியம். அதனை உறுதிப்படுத்த நீர், நிலம், காற்று.

0: காற்று மற்றும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகும். இயற்கை சமநிலை பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே உணவுச் சங்கிலிகள் பாதிக்கப்படாமல் சமநிலையில் இயங்கும். உணவுச் சங்கிலிகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவை பல்வேறு தீமைகளை சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும். சுற்றுச்சூழல் பாதிப்படையும் போது மாசுபாடு ஏற்படும். ஆகவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக மிக அவசியம். காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் போன்ற சுற்றுச்சூழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், இயற்கையாக செயல்படும் மழைப்பொழிவு மற்றும் சீரான காலநிலையை பாதிப்படைய செய்வதுடன் நீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை போன்ற மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே மழைப்பொழிவை உறுதிப்படுத்த தேவையான மரங்களை வளர்ப்பதும் பூமி வெப்பமடைவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் இன்றியமையாதவை. அவை நம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் நம் எதிர்கால சந்ததியினருக்கு சிறப்பான சூழலை உருவாக்கும். சமீபமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு எதிரான மனிதரின் நடவடிக்கைகளால் பூமி பந்து மிகவும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. சுத்தமான காற்று, சுகாதாரமான மற்றும் தூய்மையான நீர், வளமான நிலம் மற்றும் அதன் மூலம் பெறப்படும் உணவுகள் மனித வாழ்க்கை தரத்தையும் பூமியின் ஆரோக்கியத்தையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் உறுதிப்படுத்தும். அனைத்து உயிரினங்களும் அதன் சமநிலையோடு பூமியில் வாழ்வதற்கு சிறப்பான சுற்றுச்சூழல் அவசியம். வளர்ந்து வரும் சமூகத்தில் இதனை உறுதி செய்ய அதற்கான சட்டங்கள் தேவைப்படுகின்றன. நமது நாட்டில் இதற்கான சட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்துவதும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களின் முக்கியமான நோக்கமாகும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல், மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகளை பாதுகாத்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளோடு இணைந்து ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும். பொதுவாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, மாசுபாட்டை தடுக்கிறது, உயிர் சூழலை பாதுகாக்கிறது. இது பூமியில் உள்ள மனிதர்களுடன் அனைத்து உயிரினங்களின் வாழ்வதற்கும் இன்றியமையாத நடவடிக்கையாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமானது 1986 தான் இயற்றப்பட்டது. ஆனால் நம் முன்னோர்கள் முன்காலத்திலிருந்தே இயற்கையை புனிதமாகவும் நம் வாழ்விற்கு அடிப்படையாகவும் கொண்டு போற்றி பாதுகாத்து வந்துள்ளனர். கலாச்சார ரீதியாகவும் நாம் அனைவரும் இயற்கையுடன் இணைந்த வாழ்வையும் அதன் சிறப்பையும் நன்கு அறிந்துள்ளோம். நம்முடைய முன்னோர்கள் அன்று முதல் இன்று வரை இயற்கையை தெய்வமாக வணங்கி வருகின்றனர். குறிப்பாக விலங்குகள், மரங்கள், பறவைகள், ஆறுகள் போன்ற அனைத்தையும் தெய்வத்துடன் தொடர்புபடுத்தி பாதுகாத்து முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். விலங்குகளையும் பறவைகளையும் துன்புறுத்தல் மற்றும் இயற்கையை சீரழிக்கும் எந்த செயலையும் நாம் பாவச் செயலாக கருதுகிறோம். இதுபோன்ற அறச்சிந்தனை நம் மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டுள்ளது. இயல்பாகவே நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வந்தாலும் சமூக வாழ்வில் அவற்றை நாம் மீறுவது தவறு என்பதை உணர்த்துவதற்கும், அவ்வாறு மீறுவது தண்டனைக்குரிய செயல் என்பதை வலியுறுத்துவதற்கும் இதுபோன்ற சட்டங்கள் அவசியமாகின்றன. இதனை ஒட்டியே பல்வேறு காலகட்டங்களில் எழுந்த தேவைகளுக்கு ஏற்ப இயற்கை வளங்களையும் அதன் உறுப்புகளையும் பாதுகாக்க வெவ்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும். வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும், பெலாரஸ், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டாண்மை நாடுகளும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். 18 வயதுக்குட்பட்டவர்களை வயது வராத குழந்தைகளாக இந்திய சட்டங்கள் கருதும் நிலையில் பல்வேறு சமூக ஊடகங்களில் 13 வயதான குழந்தைகளும் கணக்கு தொடங்க அனுமதிக்கப்படுவதை தடை செய்ய வேண்டும் என கோரும் மனு ஒன்றை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. பணியாளர்கள் தேர்வாணையம் SSC +2 தேர்வு நிலை தேர்வான CHSL 2026 அறிவிப்பை 7/9/2026 அன்று வெளியிட்டுள்ளது. இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் உள்ள குரூப் சி பணியிடங்களுக்கு SSC.gov.in

0: என்ற இணையதளத்திலும் மை எஸ்எஸ்சி என்ற மொபைல் செயலியிலும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 7 கடைசி நாளாகும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச டிராக்டர் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்திருப்பதாக சமூக ஊடகங்களில் வலம் வரும் வீடியோ போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறிவும் பிரிவு அறிவித்துள்ளது. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை 40 வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றிரவு 8 துபாயில் நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்ளும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8.
1: நேரம் 7:20 FM Rainbow புதுவை 102.8 தொடர்வது
2: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: தம் சட்டைக்கு பித்தான் போட சொல்லி அவர் என்னிடம், பாருங்கள், காங்கிரஸ் காரியதரிசிக்கு தமது சட்டைக்கு பித்தான் போட்டுக் கொள்ள கூட நேரமில்லை, அவருக்கு எப்பொழுதும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பார். அவருடைய கபடமில்லாத பேச்சு எனக்கு வேடிக்கையாகத்தான் இருந்ததேயன்றி அப்படிப்பட்ட சேவைகளில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கிவிடவில்லை. இத்தகைய சேவையினால் நான் அடைந்த நன்மை அளவிட முடியாதது. சில தினங்களுக்குள் காங்கிரசின் நடைமுறையை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன். தலைவர்களில் பெரும்பாலோரை சந்தித்தேன். கோகலே, சுரேந்திரநாத் போன்ற பெருந்தலைவர்களை அருகிலிருந்தும் பார்த்தேன். நேரம் அநியாயமாக வீணாக்கப்படுவதையும் கவனித்தேன். நமது காரியங்களில் ஆங்கில மொழி வகித்து வரும் பிரதான ஸ்தானத்தை அன்று கூட வருத்தத்துடன் கவனித்தேன்.

0: சக்தியை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று யாருமே கவலைப்படவில்லை. ஒருவர் செய்யக்கூடிய வேலையை பலர் செய்தனர். முக்கியமான பல வேலைகளை குறித்து யாருமே சிரத்தை எடுத்துக் கொள்ளவில்லை. இவ்வாறு என் மனம் குறைகளை கவனித்துக் கொண்டிருந்தது. என்றாலும் பிறர் கஷ்டங்களை உணரும் சுபாவமும் எனக்கு உண்டு. ஆகவே இருந்த நிலைமையில் இதற்கு மேல் நன்றாக செய்திருக்க முடியாது என்று எப்பொழுதும் நான் எண்ணிக்கொள்வேன். எந்த வேலையையும் குறைவாக மதிப்பிட்டுவிடும் துர்க்குணத்திலிருந்து இந்த இயல்பே என்னை காத்தது. கடைசியாக காங்கிரஸ் மகாநாடு நடந்தது. பிரம்மாண்டமான பந்தலும் தொண்டர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நின்றதும் மேடை மீது தலைவர் வீற்றிருந்ததும் என்னை பிரமிக்கச் செய்தன. இந்த பிரம்மாண்டமான மகாசபையின் முன்பு நான் எம்மாத்திரம் என்று எண்ணி வியப்புற்றேன். தலைவரின் பிரசங்கம் ஒரு தனி புத்தகமாகவே இருந்தது. அதை ஆரம்பம் முதல் கடைசி வரையில் படிப்பது என்பது முடியாத காரியம். ஆகையால் அதிலிருந்து சில பகுதிகள் மாத்திரமே படிக்கப்பட்டன. அதன் பிறகு விஷயாலோசனை கமிட்டி தேர்வில் கமிட்டி கூட்டங்களுக்கு கோகலே என்னை அழைத்து போனார். என் தீர்மானத்தை அனுமதிப்பதாக பிரேஷா ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் விஷயாலோசனை கமிட்டி முன்பு அதை யார் எப்பொழுது கொண்டு வருவார்கள் என்று திகைத்து கொண்டிருந்தேன். ஏனெனில் ஒவ்வொரு தீர்மானத்தின் பேரிலும் நீண்ட சொற்பொழிவுகள் நடந்தன. எல்லாம் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில்தான். ஒவ்வொரு தீர்மானத்தையும் யாராவது ஒரு பிரபலமான தலைவர் ஆதரித்து வந்தார். முக்கியஸ்தர்களின் பேரிகை முழக்கத்தின் நடுவே என் குரல் ஈனக்குரலாக இருந்தது. இரவும் நெருங்கவே என் நெஞ்சு படபடத்துக் கொண்டிருந்தது. கடைசியாக ஆலோசனைக்கு வந்த தீர்மானங்களை மின்னல் வேகத்தில் முடிவு செய்து கொண்டு போனார்கள் என்றே எனக்கு ஞாபகம். வெளியே போவதற்கு ஒவ்வொருவரும் அவசரப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது இரவு 11 மணி. எழுந்து பேச எனக்கு துணிவு இல்லை. முன்னாலேயே கோகலேயை பார்த்தேன். என் தீர்மானத்தை அவர் பார்த்தும் இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு அருகே போய், தயவு செய்து எனக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று குசுகுசுவென்று சொன்னேன். உங்கள் தீர்மானத்தை நான் மறந்துவிடவில்லை. தீர்மானங்களை எவ்வளவு வேகத்தில் படித்துக் கொண்டு போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் அவர்கள் உங்கள் தீர்மானத்தை விட்டுவிட்டு அப்பால் போய்விடாமல் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றார் கோகலே. ஆகவே எல்லாவற்றையும் முடித்துவிட்டோம் அல்லவா என்றார் பிரோஷா மேத்தா. இல்லை இல்லை, தென்னாப்பிரிக்கா பற்றிய தீர்மானம் பாக்கியாக இருக்கிறது. காந்தி நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார் என்று உரக்க கூறினார் கோகலே. நீங்கள் தீர்மானத்தை பார்த்தீர்களா என்று கேட்டார் பிரோஷா. பார்த்தேன். அது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மிக நன்றாகவே இருக்கிறது. அப்படியானால் அதை எடுத்துக்கொள்ளுவோம். காந்தி, அதை படியும்.
1: நான் நடுங்கிக் கொண்டே அதை படித்தேன். கோகலே அதை ஆமோதித்தார். ஏகமனதாக நிறைவேறியது என்று எல்லோரும் கூவினார்கள்.
0: காந்தி, இத்தீர்மானத்தின் மீது 5 நிமிட நேரம் பேசலாம் என்றார் வாச்சா. இந்த நடைமுறை எனக்கு கொஞ்சமும் திருப்தி அளிக்கவே இல்லை. தீர்மானத்தை புரிந்து கொள்ள யாருமே கவலைப்படவில்லை. ஒவ்வொருவரும் போவதற்கு அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள். இத்தீர்மானத்தை கோகலே பார்த்து விட்டார் என்பதனால் மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டியதோ புரிந்து கொள்ள வேண்டியதோ அவசியம் என்று எண்ணவில்லை. காங்கிரஸில் நான் செய்ய வேண்டிய பிரசங்கத்தை பற்றியே காலையில் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். 5 நிமிடங்களில் நான் எதை சொல்லுவது? ஓரளவுக்கு நன்றாகவே நான் தயார் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் சமயத்தில் சொற்கள் தான் எனக்கு வருவதில்லை. என் பிரசங்கத்தை எழுதி படிப்பதில்லை. நினைவிலிருந்தே பேசுவது என்று முடிவு செய்து கொண்டிருந்தேன். பேசுவதற்கு தென்னாப்பிரிக்காவில் நான் பெற்றிருந்த ஆற்றல் அச்சமயம் என்னை விட்டு போய்விட்டதென்றே தோன்றியது. என் தீர்மானம் வந்ததும் வாச்சா என் பெயரை சொல்லி அழைத்தார். நான் எழுந்து நின்றேன். எனக்கு தலை சுற்றியது. எப்படியோ தீர்மானத்தை படித்துவிட்டேன். வெளிநாடுகளுக்கு போய் குடியேறுவதை புகழ்ந்து ஒருவர் கவி பாடி அதை அச்சிட்டு பிரதிநிதிகளுக்கு விநியோகம் செய்திருந்தார். அப்பாட்டை வாசித்துவிட்டு தென்னாப்பிரிக்காவில் குடியேறியிருப்பவர்களின் குறைகளை பற்றி குறிப்பிட்டேன். அந்த சமயத்தில் வாச்சா மணியை அடித்தார். நான் 5 நிமிட நேரம் பேசிவிடவில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். இன்னும் 2 நிமிடங்களே பாக்கியிருக்கின்றன. அதற்குள் நான் பேச்சை முடித்துவிட வேண்டும் என்று என்னை எச்சரிக்கை செய்வதற்காகவே மணி அடிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. மற்றவர்கள் அரை மணி 3/4 மணி நேரம் பேசியும் மணி எடுக்கப்பட்டதில்லை என்பதையும் அறிவேன். ஆகவே நான் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். மணி அடித்ததுமே உட்கார்ந்து விட்டேன். ஆனால் பிரோஷாவுக்கு சரியான பதில் அப்பாடலில் அடங்கியிருக்கிறது என்று குழந்தை போன்ற என் புத்தி எண்ணியது. தீர்மானம் நிறைவேறிவிட்டது என்பதை குறித்து சொல்ல வேண்டியதில்லை. அந்த நாட்களில் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு வேடிக்கை பார்க்க வருவோருக்கும்

0: பிரதிநிதிகளுக்கும் அதிக வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் கையை தூக்குவார்கள். எல்லா தீர்மானங்களும் ஏகமானதாக நிறைவேறும். என் தீர்மான விஷயத்திலும் இதேதான் நடந்ததாகையால் அதன் முக்கியத்துவம் போய்விட்டதாகவே நான் கருதினேன். என்றாலும் காங்கிரஸில் அது நிறைவேறியது என்பது மாத்திரமே என் மனத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்க போதுமானதாக இருந்தது. காங்கிரஸ் முத்திரை வைத்து விட்டதென்றால் அதை நாடு முழுவதும் அங்கீகரித்து விட்டது என்று ஆகுமாகையால் எவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க அதுவே போதும்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டு பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது.

0: என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரஷ்ய தொழில்துறை அமைச்சர் திரு அண்டன் அலிகானோவுடன் இணைந்து நடைபெற்ற வர்த்தக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு முதலீடுகள் 50 பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் வகையில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள், காய்கறிகள், காபி, தேநீர், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட அந்நாட்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அளவில் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேம்பட்ட உற்பத்தி, எரிசக்தி, சுரங்கம், ரயில்வே மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து துறை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சேவைகள், பொறியியல் மற்றும் ரயில்வே ஆகிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க ரஷ்யா உதவிட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். 2 நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சிமாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, சர்வதேச புவிசார் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நிதிசார் சேவைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டின் நிதிசார் தொழில்நுட்ப சேவைகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் காந்தா பாண்டே ஆகியோர் வங்கி மற்றும் நிதிச்சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அரசின் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அரசின் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களை திரைப்பட திருட்டு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் 20 லட்சம் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 2019 ஆம் ஆண்டில் காஷ்மீரில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தவும் தயாரிக்கவும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஜம்மு காஷ்மீர் அரசிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சிறப்பு பிரிவில் தஸ்ரூப்தார் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் டாக்டர் எல் முருகன் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற

0: சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்துடன் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதற்கான தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிட்காகன்காட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நந்தேத் போக்கர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர், 12 அதிகமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு புக்காவ் நகரில் அமைந்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ படிப்படியாக அருகிலிருந்த பள்ளிகளுக்கும் பரவியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கட், கடலோர ஆந்திர பிரதேசம், ஒடிஷா ஆகிய இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இந்த கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 23-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென்சிங்கை வென்றார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவினி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
4: இன்றைய நிகழ்ச்சியில் நம் சருமம் சொல்லும் உடல்நல ரகசியங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
5: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பற்றி நாம பார்க்க போறோம். நம் சருமம் சொல்லும் உடல் நல ரகசியங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ளார என்ன இருக்கோ அது நம்ம முகத்தில் தெரியும்னுவாங்க. அதே போல நமக்கு உள்ளார இருக்கிற ஏதாவது ஒரு சிஸ்டம், ஆர்கனில் ஏதாவது ஒரு வியாதி இருந்தால் அது தோலில் தெரியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தெரியும். நிறைய

0: விதமான சிஸ்டமிக் இல்னஸ் அதாவது உள்ளுக்குள்ளார இருக்கிற சர்க்கரை வியாதி போன்ற வியாதிகள் தோலில் அறிகுறியை அவங்களுக்கு காட்டும். முதல்ல பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கிற பெரிய உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லீரல் நுரையீரல் அப்படி, ஆனால் அது கிடையாது. உடம்புல இருக்க மிகப்பெரிய உறுப்பு நமது தோல் தான். நமது சருமம் நம்மளை வெயிலிருந்து குளிர்லேருந்து கிருமிகள்லேருந்து கெமிக்கல்ஸ்லேருந்து இவை எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம கழுத்து பகுதியில் இல்லை அக்கலில் சில பேருக்கு வந்து சருமம் வந்து தடித்து போய் கருமையாக வெல்வெட் மாதிரி காணப்படும். இதை வந்து நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம அக்காந்தோசிஸ் நைகரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது குறிப்பாக உடல் எதை அதிகமாக இருக்கிறதையோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதனுடன் தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இது வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதனால் இது அழுக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காதீங்க. தோல் மருத்துவரை அணுகுங்க, அவங்க பார்த்துட்டு தேவைப்பட்டால் சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதே போல் சருமம் தொடர்ந்து உலர்ந்து அரிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தால் வெறும் ட்ரை ஸ்கின்னு நினைக்க தேவையில்லை. சில பேருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம், பட் சில பேருக்கு எக்ஸிமான்னு சொல்லுவோம், தோல் ஏற்படக்கூடிய ஒரு விதமான அலர்ஜி அது போல் இருக்கலாம். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் அது மாதிரி உலர்ந்த தோல் ஏற்படலாம். அதே போல் தைராய்டு குறை கம்மியாக வேலை செஞ்சதுன்னா உலர்ந்த தோல் இருக்கலாம். சில சமயம் ஹெரிடிட்ரி அதாவது பரம்பரை வழியாக கூட இந்த உலர்ந்த தோல் இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் அதாவது கை உள்ளங்கையெல்லாம் கருப்பாகும், வாய் உள்ளாரெல்லாம் கருப்பாகும், அதாவது அட்ரினல் சுரப்பி கம்மியாக வேலை செஞ்சதுன்னா அந்த அடிசன்ஸ் டிசீஸ் வரலாம். ஸோ அதை கண்டுபிடிக்க கூட தோல் ஏற்படுற மாற்றங்கள் வந்து கண்டுபிடிக்க உதவும். அடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வியாதி வந்து தோல்லையும் இருக்கும் உள்ளுக்குள்ளாரையும் இருக்கும். தோலில் பார்த்திங்கன்னா தோல்லாம் ரொம்ப இறுக்கி இருக்கும், அவங்களால விரலை மடக்க முடியாது, புருவத்தை தூக்க முடியாது, வாயை ரொம்ப திறக்க முடியாது. குளிரில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட விரல் நுனியெல்லாம் புண்ணாகலாம். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளார அவங்க வந்து நுரையீரல் பாதிக்கப்படலாம், ஹார்ட் பாதிக்கப்படலாம், வயிற்றுள்ளால் இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படலாம். சில சமயம் இது உயிர்கொல்லி வியாதியாகவும் இருக்கும். ஸ்கின்னு டைட்டன் ஆச்சுனாலே உடனே நீங்கள் ஸ்கின் டாக்டரை அணுகிறது நல்லது. இதே போல் நிறைய விதமான சிஸ்டமிக் ப்ராப்ளத்துக்கு ஸ்கின் வந்து ஒரு க்ளூ கொடுக்கும். ஆனால் எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுமே சிஸ்டமிக் இல்னஸால் தான் இருக்குன்றது நினச்சி நம்ம பயப்பட வேணாம். பெரும்பாலான சரும நோய்கள் சருமத்திலேயே ஏற்படும் பிரச்சனைகளால் தான் இருக்கும். அதனால் நம்ம சருமம் மாற்றமடைந்தால் அலட்சியம் செய்யாமல் நம்ம கவனித்து சரும நோய் நிபுணரை அனுப்பணுன்னா சரியான தீர்வு கிடைக்கும். அதே போல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன அக்காந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் இருக்கலாம். அதே போல் இந்த ஸ்கின் டாக்ஸ்னு சொல்லுவோம், தோலில் மறு போல் ஆனால் வெறும் சாதையால் ஆன மறு போல் வரலாம். அது தவிர்த்து ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம், இது வரலாம். அவங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா நெக்ரோபயோசிஸ் லைப்பாய்டிக்கான்னு சொல்லும், அதாவது ஒரு மஞ்சளும் ப்ரௌன் கலரும் சேர்ந்த மாதிரி தோலில் வந்து ஒரு அழுத்தமான ஏற்பட்ட ஒரு அந்த ஷின்னு சொல்லுவோம், காலில் வந்து அவங்களுக்கு அது ஏற்படலாம். இது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நம் சருமம் சொல்லும் உடல் நல ரகசியங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

நேரம் 7:31:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வாழ்க்கை வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி. சில பாடல்கள் ஸ்லோவா இருக்கும், சில பாடல்கள் ஃபாஸ்டா இருக்கும், ஆனா ஒவ்வொன்றும் ஒரு ரிதம் தாங்க. என்னங்க இன்னைக்கு ஃப்ரைடே, எல்லாரும் பசங்க, எல்லாரும் வேலைக்கு போறவங்க பசங்க அப்படின்றதுல எல்லாருமே வந்து ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து கிளம்புவாங்க. ஏன்னா அடுத்த 2-3 நாள் வந்து லீவ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியோடவே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா தாய்மார்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள்தான்டா தங்கம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சிக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட நம்ம எஃப்எம்ஐயும் கேட்டுட்டு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா ஜாலியா வந்து எஃப்எம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கற வந்து நான் நம்புறேன். நீங்க பஸ்ல இருக்காம், வண்டியில போயிட்டு இருக்கலாம், கிச்சன்ல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த பரபரப்புல உங்களை ரிலாக்ஸ் பண்ண நல்ல நல்ல பாடலை கேட்கலாம் காயத்ரி கூட. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதோ உங்களுக்காக அந்த க்வெஸ்சன். தமிழ்நாட்டின் தின் ஏஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? தமிழ்நாட்டில் வந்து தின் ஏஐ அப்படின்னு வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து அந்த முன்னெடுப்பு வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன். கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட முடிவுல தான் நான் சொல்ல போறேன். கேள்வியை மறுபடியும் சொல்றேன். தமிழ்நாட்டின் தின் ஏஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? ஓகே, நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் யாரு கரெக்டு யாரு தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே ஃபேஸ்புக் எடுத்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி அந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட பேர்லாம் வாசிக்க நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம்.

நேரம் 7:37, 10 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில அடுத்ததான் நடப்பு நிகழ்வுகள் பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். பூஜ்ய மரபுசார் கழிவு, அதாவது மத்திய பிரதேச மாநிலத்துல ஸ்வச் சேஹார் ஜோடி திட்டத்தின் கீழே மத்திய பிரதேசத்துல இருக்க தேபால்பூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து 1850 மெட்ரிக் டன் மரபு சார்ந்த கழிவுகளை சுத்திகரித்து பூஜ்ய மரபுசார் கழிவு, அதாவது ஜீரோ லெகசி வேஸ்ட் அப்படிங்கிற நிலையை வந்து எட்டியிருக்கு. இதுதான் வந்து முதல் நகரமாக மாறியிருக்கு. அதாவது இந்த ஜீரோ லெகசி வேஸ்ட் வந்து அந்த நிலை எட்டினது வந்து இந்த தேபால்பூர் அப்படிங்கிற முதல் நகரமாக மாறியிருக்கு. இந்த முயற்சி வந்து ஸ்வச் பாரத் திட்டம் நகர்ப்புறம் 2.0 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்தூர் மாநகராட்சியின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தேபால்பூர் நகரம் வந்து கழிவுகளை 4 பிரிவுகளாக பிரித்து 100% வீடு வீடாக சென்று கழிவுகளை சேகரிக்கும் முறையை அடைந்திருக்கு. சுமார் 4.5 டன் நெகிழி பொருட்கள், உலோக மற்றும் கண்ணாடி போன்ற பொருட்களை வந்து மீட்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. சிமெண்ட் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவதற்காக சுமார் 50-60 டன் கழிவிலிருந்து பெறப்பட்ட எரிபொருள், அதாவது RDF அப்படிங்கறது வந்து இந்தூர்ல இருக்க நெப்ரா ஆலைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இந்தூர் நகரை சேர்ந்த 500 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த கழிவு சீரமைப்பு பணியில பங்கேற்றிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க வந்து ஜீரோ லெகசி வேஸ்ட், அதாவது பூஜ்ய மரபுசார் கழிவு அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம வீட்டில் இருக்க குப்பைகளை வந்து அழகா பிரிச்சு நம்ம வந்து குப்பைகளை அங்கங்க நம்ம வந்து குப்பை தொட்டியில நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நகரமும் வந்து சுகாதாரம் வந்து சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? அதனால நமக்கு வந்து குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம் அப்படின்னு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, அடுத்ததா வந்து எஃபி க்வெஸ்சன் பத்தி தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கான எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் தின் ஏஐ முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? இதுதாங்க இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாடல் கேட்கலாம்.

0: 20 ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:45. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மகளிர் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். இந்திய ரயில்வேல காலி பணியிடக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி வந்து டிப்ளமோ பிஎஸ்சி, இதுதாங்க கல்வி தகுதி. இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா 18 to 33 வரை. இதற்கான தேர்ச்சி முறை வந்து ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை. இதற்கான விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் வந்து ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து ₹250 மட்டுமே. இது விண்ணப்பிக்க கடைசி டேட் எண்ணிக்கை அப்படின்னா 13 செப்டம்பர், அதாவது நாளை மறுநாள், அதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. இதுக்கான மேலும் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் நீங்க வந்து இது போயிட்டு செக் பண்ணிட்டு இந்த வேலைவாய்ப்பை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நான் திருப்பியும் வெப்சைட் சொல்றேன், rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். நேர்லே அடுத்த வேலை வாய்ப்பு வந்து பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்பரண்டீஸ் வாய்ப்பு வந்து இருக்கு. திருச்சியில் இருக்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ட்ரேடு, டெக்னீஷியன், கிராஜுவேட், அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வித் தகுதி வந்து ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ பட்டப்படிப்பு. இதற்கான வயது வரம்பு வந்து 18 to 27 வரைக்கும், அதாவது திருச்சி சுற்றி இருக்கீங்க அப்படின்னா நீங்களா இதை வந்து அப்ளை பண்ணலாம்.

தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, பணிக்காலம் வந்து ஓராண்டு, ஸ்டைஃபன் வந்து மாதம் 10,900 முதல் 12,300 வரை. விண்ணப்ப கட்டணம் ₹236. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து நாளைக்கு தான் இதுக்கான அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. மேலும் விவரங்களுக்கு tiruchi.bhel.com என்ற இணையதள முகவரியில சரிபார்க்கலாம். நம்ம மறுபடியும் வந்து வெப்சைட் சொல்றேன், tiruchi.bhel.com என்ற இணையதள முகவரியில நீங்க போயிட்டு இதை செக் பண்ணி இதுக்கான அப்ளை பண்ணலாம். இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் தின் ஏஐ முன்னெடுப்பு வந்து எதற்காக வந்து இது வந்து நம்ம வந்து இந்த முன்னெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நானும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ சீக்கிரமா உங்களுடைய ஆன்சரை வந்து அனுப்புங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் மக்களே.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் தின் AI முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய பேர் வந்து எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ரோடு சேஃப்டி, அதாவது சாலை பாதுகாப்பு, இதுதாங்க சரியான விடை. என்ன அப்படின்னா, இது வந்து ஓட்டுநர் பயிற்சி மேம்பாட்டுடன் இது வந்து தொடர்புடையதாக இருக்கு. அதாவது சாலை பாதுகாப்புடன் ஓட்டுநர் பயிற்சி மேம்பாட்டுக்காக இந்த தின் AI வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. இது யார் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, IIT மெட்ராஸ் வந்து சாலை பாதுகாப்புக்கான சிறந்த மையத்தால சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரோடு சேஃப்டி இந்த தளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக வாகனம் ஓட்ட பழகுபவர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிப்பவர்களுக்கும் தேவையான பயிற்சிகளை வந்து இந்த AI வந்து வழங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம கேம் விளையாடுறோம் இல்லையா, அது மூலியமா வந்து எளிய தேர்வுகள் மூலம் போக்குவரத்து விதிகள், சாலை குறியீடுகள் மற்றும் ஓட்டுநரின் கவனிப்பு திறன் போன்றவற்றை வந்து மனித தலையீடின்றி இந்த AI தளம் வந்து சோதிச்சு பார்க்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நிறைய பேர் வந்து ரோட்ல அப்படியே போவாங்க இல்லையா, கான்சென்ட்ரேஷனே இல்லாம, இதெல்லாம் வந்து இந்த AI வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து எப்படி சொல்லணும்னா, அவங்கள வந்து ஞாபகப்படுத்துங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரோட பார்த்து போங்க, டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து இந்த AI வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். இந்த AI வந்து நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? இந்த கேள்விக்கான விடையை வந்து யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்றேன். சென்னையிலிருந்து பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, காரைக்கால் இருந்து சேப்பு விஜயராகவன், லூயிஸ் செல்வராஜ், வீரதுரை அரியலூர்லிருந்து மதுரை சண்முக சுந்தரம், அன்பு கெடார்லிருந்து, கொடிக்கால்பாளையம்லிருந்து ஷாகுல் அமித் ராஜா, அன்பு ராணி சென்னையிலிருந்து, பிரபு வீரா ராஜபாளையம்லிருந்து, கூத்தாலம்லிருந்து தேரடி தில்லை வில்லாளன், ராமகிருஷ்ணன் கோழ்மக்கொண்டான்லிருந்து, பொன்னியம்மன்மேடிலிருந்து வண்ணை கணேசன், செஞ்சி சிங்கவரம்லிருந்து கலைவாணி கணிஷ்மா, கொடிக்கால்பாளையம்லிருந்து ஹாஜா நஜாமுதீன், பாபு முள்ளக்காடிலிருந்து, சென்னையிலிருந்து அந்தோணிராஜ், பூலுவப்பாளையம்லிருந்து ஆனந்த முருகன், செந்தில் முருகன் விளக்காப்பாடியிலிருந்து, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. FM ரெயின்போ சார்பாக அவங்களுக்கு பாராட்டுக்கள்.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியா இருப்பீங்க நினைக்கிறேன். நம்மளும் வந்து சாலையில போகும்போது நம்ம கரெக்டா வந்து போகணும், ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எந்த லேன்ல போகணுமோ அந்த லேன்ல தான் நம்மளும் கரெக்டா போகணும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை யாரு இருக்காங்க, எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் ஆர்வமா இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வருது, கேட்கலாம்.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை கோலாகலமாக துவங்கவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்த், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, இந்தியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட 11 நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி குறித்து விவாதிக்க உள்ளனர். மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற வறண்ட நில மாநாட்டின் தொடக்க அமர்வில் பேசிய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், வறண்ட நில விவசாயத்தை மாற்றி அமைக்கவும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், அறிவியல் கொள்கை மற்றும் சந்தை ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவை என்று கூறினார். இந்தியா 230,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் புதிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்த மாநாட்டிற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார். ஏஐ, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் நிதி சேவைகளின் இயல்பே மாறி வருகின்ற போதிலும் டிஜிட்டல் நிதி சேவைகளில் பயன்பாடு மேலும் அதிகரிக்க இணையம் சார் தொடர்புகளும் தன்னம்பிக்கையும் மிக அவசியம் என்று மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நேற்று மும்பையில் உலக அளவிலான ஃபின்டெக் திருவிழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு

வலியுறுத்தினார். இந்திய கடற்படை கப்பலான மைசூர் மலேசிய கடற்படையுடன் நான்காவது இருதரப்பு கடற்படை கூட்டு பயிற்சியான சமுத்திர லக்ஸமனாவில் கலந்து கொள்ள மலேசியாவில் உள்ள லுமிட்டுக்கு சென்றுள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷ் அணியை 40 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்றிரவு 8 மணிக்கு துபாயில் நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி போட்டியில் பாகிஸ்தான் இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 8:03. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல நம்ம ஆர்ஜ் புதுவையோட அழகான இடங்களுக்கு போய் அங்க இருக்க மக்கள் கூட பேசி அந்த மக்களோட கதை, அவங்க இடத்தோட தனித்துவம், அருமை பெருமை எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்ஜ் பாரதியும் ஒரு ஊருக்குள்ள களம் இறங்கிருக்காங்க. என்ன பேச போறாங்க என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், வாங்க அவங்கள்ட்ட கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: Yes, power to RJ Bharathi.
3: இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளைமேட்ட சொல்லிடுறேன். இந்த கிளைமேட்ட பார்க்கும்போது அப்படியே ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இதுலயும் வந்து நம்ம மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அழகை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, இதுமே வந்து சூப்பரா இருக்கு. இந்த இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரா அமைதியா இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து கருவடி குப்பம் இந்த பிளேஸ்ல இருந்துதான் வந்து போக போகுது. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் வளர்மதி. இதுவும் ஒரு சிரிப்பு ஃபேஸ்ல பயங்கர பிரைட்னஸ்.
4: வாந்தியா
3: நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அங்கெல்லாம் விளையாடுவோம். ஓகே, அப்ப வந்து வயல்வெளிகள்ல விளையாடின அனுபவங்கள் எல்லாமே இருக்கு. என்னெல்லாம் வந்து விளையாடுவோம்?
4: போயிட்டு வந்து விளையாடுவோம்.
3: வேகமா தள்ளி விடும்போது ஐயோ
4: கல்லாட்டு கட்டி ஆடுவோம். ரேடியோ தான் கேட்போம், ரேடியோவ அந்த நியூஸ்லாம் கேட்டுட்டு இப்ப நாங்க எல்லாமே இது பண்ணோம்.
3: அளவுக்கு வந்து கூட வந்து ஒன்று இப்ப வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் விளையாடி வீட்டுல மாத்திட்டு அடுத்தவங்க எல்லாம்
4: இருக்கும். வேலையில போய் கொடுப்போம், ஸ்கூல் கட் பண்ணிட்டு
3: வீட்டுல கொடுத்து
4: வீடு பிடிப்போம்.
3: சாப்பிடுறோம், சாப்பிடுறோம். எப்படி பண்ணுவீங்க? எப்படி

0: விறகு வச்சு மிளகா தூளு உப்பு மஞ்சள் வச்சு இது சாப்பிட்டோம். அது ஒரு டேஸ்ட். என்னதான் இருந்தாலும் அந்த காலத்து உணவு அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது தானே இருக்கு. ஓகே, நீங்க வந்து இப்ப அதெல்லாம் வந்து
1: செஞ்சிருக்கிறா இருந்தாலும் அது அந்த டிஷ்லாம் பிடிக்கலன்னு
0: சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் மேம், நன்றி. தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நம்ம புதுவை.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

நேர்களே, இன்று காலை 9:45 நமது எஃப் எம் ரெயின்போவில் கணபதி விழா. குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பெற்றை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேர்களே, இன்று காலை 9:45 நாமதேவம் ரெயின்போவில் கணபதி உலா. குறிஞ்சிப்பாடி கஞ்சம்நாதன்பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாரதி கருவடி குப்பம் மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் என்னெல்லாம் பேச போறாங்க உங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து ஆல்ரெடி நம்ம ஜார்ஜ் வந்து சொல்லிட்டாங்க, கரடி குப்பமியா தான் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேர் கண்ணன்.
1: ஓகே சார், நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க சார்?
2: நான் 30-40 இயர்ஸ் இங்க தான் இருக்கேன்.
1: ஓகே சூப்பர். அப்பனா நீங்க வந்து சின்ன வயசுல இந்த இடங்கள் எல்லாம் வந்து பாத்துருப்பீங்கல்ல, அப்ப இந்த இடங்கள் எல்லாம் வந்து எப்படி இருந்தோம் சார்?
2: அப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே வயல்வெளி. தென்
1: பாத்தீங்கன்னா
2: ஆமா ஃபுல்லாவே வயல்வெளி தான், இங்க ஃபுல்லா நெல் தான் வந்து பயிரிட்டு இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு
1: 15 அந்த இடமா இந்த இடம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு.
2: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே சூப்பர். நீங்க வந்து சின்ன வயசுல வந்து நீங்க வந்து விளையாடிய அனுபவங்கள்லாம் இருக்கா சார்?
2: விளையாடின அனுபவம் பாத்தீங்கன்னா இங்க தோப்புல போயிட்டு விளையாடி இருக்கோம். இங்க வந்து கோயில் இருந்துச்சு, சித்தர்ல சாமி கோயில் வந்து பெரிய கோயில் அது, அங்கதான் பாரதியார் வந்து இந்த கோயில் பாட்டுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பாட்டு இங்கதான் எழுதினாரு. சோ அது பின்னாடி ஃபுல்லாவே தோப்பு தான். அந்த தோப்புல நிறைய விளையாடிருக்கோம். அந்த கோயில்ல நிறைய நேரம் அந்த கோயில்ல உட்காந்து பாத்துருக்கோம்.
1: நடுவுல
2: வந்து போடுவாங்க.
1: ஒரு தியேட்டர் ரெண்டு தியேட்டர் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. சரி,
2: அதுல நான் போயிருக்கேன், ஏதோ ஒரு படம் போயிருக்கேன் ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன படம்னு கேட்டீங்கன்னா இப்ப அது ரெகனைஸ் பண்ண முடியல.
1: ஓகே சார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் மறந்துருப்பீங்க இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா.
1: ஓகே சார், உங்க கூட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார்.
2: உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி சார், நன்றி. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: அப்பதான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் வந்து பாத்துருப்பீங்க, ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா. இப்ப அந்த காலத்து உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமானதா இருந்துச்சு இல்லையா. இப்ப இந்த காலத்து உணவு அப்படின்றது வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க வந்து எப்படி வந்து கொடுப்பீங்க?
1: இந்த காலத்து உணவு நாங்க கொடுக்குறதே இல்லை, அந்த காலத்து உணவு தான் இப்ப இருக்கு.
0: அந்த காலத்துல நீங்க வந்து இப்ப நான் நினைக்கிறேன் விஷயமா இது
1: எனக்கு வந்துட்டு இப்ப நான் என்னென்ன அனுபவத்துல எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும். நான் நல்லா படிக்கல அந்த காலத்துல வந்து இப்ப நிறைய வந்து இயற்கையான விஷயம், இயற்கையோட நம்ம வந்து ஒன்றி வாழ்ந்திருப்போம். பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென்ஷனான பரபரப்பான உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு வந்து அந்த காலம்தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா, இல்ல எனக்கு இப்ப இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்களா?
2: ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு பார்த்தா அந்த காலம்தான் எனக்கு வேணும்.
0: ஓகே, நீங்க வந்து பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்களா, நாங்க இப்ப இந்த நின்றுட்டு இருக்கோம் இந்த இடத்துல எல்லாம் நாங்க வந்து விளையாடிட்டு
2: இருந்தோம், நீங்க நிறைய மரம் இருந்துச்சு, செடிகள் கொடிகள்
0: இயற்கையோட ஒன்றி வாழ்க்கையோட விஷயங்கள் சொல்லுவீங்க. அது வந்து பசங்க வந்து கேட்பாங்களா, ஐயோ எங்களுக்கும் அந்த மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க
2: அவங்க. அதனால இப்ப இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டா நம்ம மாதிரிதானே இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம்.
0: இப்ப வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமா வந்து உடற்பயிற்சி அப்படின்றதே தேவை, எங்க போனாலும் வந்து சைக்கிள் ஓட்டின அனுபவங்கள் எல்லாம் இருக்காங்க.
2: பசங்களுக்கு சைக்கிள் சொல்லி தர ஆசைப்பட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம், ஆனா அவங்க அதை விரும்பல பயிச்சுதான்.
0: அப்பதான் வந்து என்ன அப்படின்னா இந்த காலத்துல வந்து நம்ம வந்து உடல் உழைப்பு அப்படின்றது வந்து எல்லாமே இருந்துகிட்டு பசங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்றீங்களா, இந்த இதெல்லாம் வந்து சைக்கிள் ஓட்டுறதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரியான?
2: நாங்க சொல்லுவோம் உடம்பு வெயிட் குறையணும், உடம்பு வெயிட் லாஸ் பண்றது, அப்புறம் வாக்கிங் போறது, இதெல்லாம் நடக்க சொன்னா நடக்க மாட்டாங்க. எனக்கு தேவையான செல்லு மொபைல்
0: எல்லாமே வந்து செல்லுலயே வந்து அடிக்ட். இந்த இடம் வந்து ரொம்ப வந்து டெவலப் ஆச்சு ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நீங்க வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கா இல்ல அந்த காலத்துல இருந்த மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல்
2: பண்ணுவோம்? வந்து அழிவு நோய்க்கு போயிருந்தேன், டெவலப் ஆயிருந்தேன்.
0: ஓகே, உங்களை பேசுறது ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு அரசு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேரம் 8:42. ஓவர் டு ஆர்ஜே பாரதி என்று கருவடிக்குப்பம் மக்கள்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ கருவடி குப்பத்துல இருந்தா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நானும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேர் சொல்லுங்க. சந்திரகலா. உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. ஆனா சாருக்கு வணக்கம்மா. ஓ பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. சரி ஓகே. நீங்க வந்து எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: 40 வருஷம்.
1: அப்பா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: Once again, welcome back to the show. நம்ம புதுவை ஆல்மோஸ்ட் ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நிறைவா ஆர்ஜே பாரதி என்ன சொல்ல போறாங்க உங்க கேட்கலாம். ஓவர் டு ஆர்ஜே பாரதி.
2: எஸ் வெல்கம் பேக் த ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவை வந்து கருவடி குப்பத்துல இருந்துதான் போச்சு. நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கருவடி குப்பத்தை பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்த்தே சாரதி.
3: கொக்கே கொக்கே பூவப்போடு மக்கா மக்கா கொலவப்போடு கழக்கம் மேற்க வெட்டப்போடு இதமா.

0: நேரம் 8:55.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு பையன் அப்பா கிட்ட போனான். அப்பா, அவர் 500 ரூபா பணம் கொடு, அவசரமா தேவைப்படுதுன்னா. எதுக்குடான்னு கேட்டார் அப்பா. என் நண்பர்கள் கூட சேர்ந்து பிக்னிக் போறேன் அப்படின்னா. இப்ப எதுக்குடா அதெல்லாம்னார் அப்பா. உடனே பையனுக்கு கோபம் வந்துட்டுது. மாசம் 5000 சம்பாதிக்கிற உங்களுக்கு நான் ஒரே பையன், ஒரு 500 ரூபா கொடுக்கறதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறிய அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமா வெளில போட்டான். இது வீட்டுக்கு வீடு நடக்கிற ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம்? பணத்தின் மதிப்பு பையனுக்கு தெரியலன்னு அர்த்தம். பிள்ளைங்களுக்கு பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, பணத்தை கையாள்றது எப்படிங்கிறதையும் சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கணும். அப்படி நாம செய்யறது இல்லை. அதனாலதான் பெரியவங்கள ஆன பிறகு இப்படி அவங்க கேட்டுட்டு போறாங்க. அப்பாவை பார்த்து வரவு செலவுன்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்து விடுறவங்க தான் அதிகம். அதனால பிற்காலத்தில் ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும். நாமெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்க வழக்கத்தோட பண விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். சரி, அதை எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படின்னா, அதுக்கு நிபுணர்கள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் நினைக்கிற போலாம் பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருங்க. இந்தாடாப்பா 100 ரூபா, இது உனக்கு இந்த மாதம் கை செலவுக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒரு 10 ரூபா அல்லது 20 ரூபா நிலைமைக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அதை அவங்களே வச்சுக்கிட்டு செலவு பண்ணட்டும். சில சமயம் அவங்க அதை தொலைச்சி விட்டாலும் கண்டுக்காதீங்க, அவங்களே அவஸ்தப்படட்டும். அவசிய செலவு எது, அனாவசிய செலவு எது, பணம் தொலைஞ்சு விட்டால் எவ்வளவு அவஸ்தை அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த நிபுணர்கள் யோசனை சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா வாரத்துக்கு 1 தடவை 1 ரூபா அல்லது 2 ரூபா கொடுத்து செலவு பண்ண சொல்லலாம். அவங்களுக்குலாம் ஒரு மாசத்துக்கு மொத்தமா கொடுத்தா கஷ்டமா இருக்கும். வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதோட அருமையை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும். வீட்டுக்குள்ளேயே அவங்களோட கடமைகள் போக அதிகப்படியா ஏதாவது வேலை செஞ்சா அதுக்குன்னு ஏதாவது கொடுக்கலாம். பெரிய பையனா இருந்தா படிப்பு நேரம் போக பார்ட் டைம்

0: வேலை செய்யறதுக்கு அதாவது சந்தர்ப்பம் இருந்ததுன்னா தாராளமா செய்யட்டும், அது தடுக்க வேணாம். சேமிக்கிற பழக்கத்தையும் சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்க எப்படின்னா அவங்களுக்கு அந்தந்த நேரத்து மகிழ்ச்சி தான் முக்கியமா தெரியும், நாளைய மகிழ்ச்சிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கிறது இல்லை. ஒரு 8 வயசு பையனுக்கு எதிர்காலம்ங்கிறது அடுத்த மாசமே தவிர அடுத்த வருஷம் இல்லை. புத்திசாலித்தனமா செலவு செய்யறது எப்படிங்கிறதையும் அவங்களுக்கு காட்டுங்க. அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதை விட குறைஞ்ச விலையில ரெண்டு தரமான பொருள் வாங்கலாம்ங்கிறத புரிய வைங்க. குடும்ப செலவை இளைஞர்களும் உணர்ற மாதிரி செய்யணும். வசதி உள்ள ஒரு வீட்டு பையன் குடும்ப ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்புனா அவனையே அந்த எரிபொருள் போட்டு வச்சுள்ளுங்க, பெட்ரோல் போட்டு வச்சுள்ளுங்க. எல்லாத்தையும் விட உங்க குழந்தைக்கு நீங்க உதாரணமா இருங்க. அப்பா அம்மாவை பார்த்து தான் பிள்ளைங்க கத்துக்கும். பிள்ளைங்க கிட்ட பாசமா இருக்க வேண்டியது தான், அதுக்காக பணம் கொடுத்து தான் அதை காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆசையா ஒரு வார்த்தை பேசினா அதுவே போதும். ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு பணத்தோட வேல்யூவை புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்காக ஒரு பிளான் பண்ணி அவனை அழைச்சிட்டு புறப்பட்டார். புறப்படுறதுக்கு முந்தி பையன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து பத்திரமா சட்ட பையில வச்சுக்க சொன்னார். ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அறிவுரை கொடுத்தார். கூட்டம் அதிகமா இருந்த ஒரு டவுன் பஸ்ல 2 பேரும் ஏறினாங்க. பஸ் புறப்பட்டது. அந்த அப்பா நைசா பையன் பாக்கெட்ல இருந்த 10 ரூபா பணத்தை அவரே திருடி தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். பஸ்ஸை விட்டு இறங்கினதும் பையனை பார்த்து 10 ரூபா கொடுத்தனே அதை கொடுன்னார். பையன் பாக்கெட்டை தடவி பாக்குறான், பணம் இல்ல, முழிக்க ஆரம்பிச்சான் பரிதாபமா. இப்ப அந்த அப்பா ரொம்ப சவடால பையனை பார்த்து, இதை பாருப்பா, எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும், அதை உனக்கு கத்து கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி உன்னை அழைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இனிமேலாவது ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு கத்துக்கோ. உங்ககிட்ட இருந்த பணம் எங்கேயும் போகல, இதோ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய சைடு பாக்கெட்ல கையை விட்டார். பார்த்தா பாக்கெட்டே காணும், அதை அப்படியே எவனோ வெட்டி எடுத்துட்டு போட்டான். இப்ப அந்த அப்பா பையனை பார்த்து முடிக்க ஆரம்பிச்சார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை கோலாகலமாக துவங்க உள்ள 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி புதுடெல்லியில் இன்று அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை எளிதாக்க தலைநகர் முழுவதும் ட்ரோன்கள் மற்றும் சிறிய வான்வழி தளங்களின் செயல்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று புதுடெல்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகளின் உற்பத்தி போன்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுடெல்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனைகளை விவசாயிகள் மேற்கொள்ள முடியும் என்றும் பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயப்படமாக்கப்படாது என்று மேலும் அவர் தெரிவித்தார். தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் 100 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெஹரா மற்றும் மிலிஷா ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். ஆடவர் 100 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடங்குடி, ஆனந்த் கிருஷ்ணன், ஸ்வரூப் உன்ஹால்கர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் ஜூ வென்சிங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு சூப்பரான காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:03. இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்கணுமா? அப்போ உடனே போன் எடுத்து 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலுடைய திரைப்படம், உங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போவுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7598510505, அதாவது 7598510505 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வந்து சென்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களோட பாட்டை வந்து போடுறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ முதல்ல யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்விழி பாண்டிச்சேரியிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் அமர காவியம் திரைப்படத்துல இருந்து.

0: அற்புதமான ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் நம்ம வந்து ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திட்டக்குடியிலிருந்து கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், பொன்னியம்மன்மேடிலிருந்து வண்ணை கணேசன், அடையாளம்பட்டிலிருந்து ஆசிர்வாதம், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வாரியங்காவல்லிருந்து கதிரவன், நன்னையிலிருந்து ஐயப்பன், இவங்களுடைய விருப்ப பாடல் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 9:15. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாலியா வந்து போயிட்டு இருக்கு. அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ஜிமினி திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து ஒரு கலக்கலான பாட்டு கேட்க போறோம். அந்த பாட்டை வந்து யார் கேட்டாங்க அப்படின்னா, சேப்பு விஜயராகவன் காரைக்கால்ல இருந்து, அவங்களுடைய விருப்பப்பாடல் வீர சிவாஜி திரைப்படத்துல இருந்து. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, இன்று காலை 9:45 வந்து நமது எஃப்எம் ரெயின்போவில் கணபதி உலா நிகழ்ச்சி வந்து இருக்கு. குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயில் சித்திரம், எழுதியவர் MA ராஜேந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர், படைப்பு வந்து ஆகாஷ்வாணி புதுச்சேரி. கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா சரஸ்வதி சென்னையிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

0: அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நீங்கள் கேட்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய பாடலை வந்து நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி இவங்களுடைய விருப்ப பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி வந்து கணபதி உலா நிகழ்ச்சி இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பாடலை வந்து கடைசி பாடலா நினைச்சுக்கிட்டு இப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்து பாட்டு கேட்டு அவங்களால எனக்கு வந்து என்னால அவங்களுக்கு வந்து பாட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற பேர்லாம் நான் வந்து சொல்றேன். புதூர்ல இருந்து சிவ சுப்பிரமணியன், ராமகிருஷ்ணன் கொழும்பக்கொண்டான்ல இருந்து, நாகையிலிருந்து பாபு சத்யா, செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கனிஷ்மா, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, தெற்கிருப்புலேருந்து மணிகண்டன், சிவகுமார் கூத்தப்பாக்கம்ல இருந்து, கண்டாச்சிமங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சந்திரமோகன் மஞ்சக்குப்பம்ல இருந்து, ராதா பிரியா தேனி மாவட்டம்ல இருந்து, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம்ல இருந்து, இவங்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு வந்து பிளே பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு வந்து கடைசியா நம்ம வந்து புருஷோத்தமன் கேரளால இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலை வந்து பிளே பண்ணிட்டு இந்த பாடலை எல்லாருக்காகவும் நான் வந்து இந்த பாடலை வந்து போடுறேன். தொடர்ந்து கேளுங்க, இந்த ரெயின்போ புதுவை 102.8.

இருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலை வந்து பிளே பண்ணிட்டு இந்த பாடலை எல்லாருக்காகவும் நான் வந்து இந்த பாடலை வந்து போடுறேன். தொடர்ந்து கேளுங்க, இதை ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது கணபதி உலா.

0: குறிஞ்சிப்பாடி கஞ்சவநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.
1: எப்பா கணேசா,
2: என்னப்பா
1: கார்லயருன்னு சொன்ன?
2: ஆமா,
1: நானும் ஏறி உட்கார்ந்தேன். அரை மணி நேரம் ஆகுது, எங்க தப்பா போயிட்டு இருக்க?
2: கணபதி, நாம கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி பேரூருக்கு கிழக்க இருக்கக்கூடிய கஞ்சமநாதன் பேட்டை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம்.
1: எப்பா, எய்தாப்ல விநாயகர் கோயில் மாதிரி இருக்குது.
2: விநாயகர் கோயில் தான்.
1: வண்டி நிப்பாட்டு, நான் இறங்கணும்.
2: சரி சரி சரி.
1: கோயிலுடைய அமைப்பு அருமையா இருக்குப்பா. எப்பா அந்த போர்ட படிய
2: வெற்றி தரும் வேல விநாயகர்.
1: இந்த கஞ்சமநாதன் பேட்டையில இவ்வளவு பெரிய கோயிலா
2: கணபதிய? கருவறைக்கு மேல விமானம் வட்ட வடிவமா அழகிய சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு பாத்தியா?
1: ஆமாப்பா, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு.
2: முன் மண்டபத்திற்கு மேல வலப்புறத்துல பாரு, முருகன் வள்ளி தெய்வான இதனுடைய சிற்பங்களும், இடப்புறத்துல பாரு திருமால, நடுவுல வேல விநாயகர், பூதகனவுடன் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு பாரு.
1: ஆமாப்பா, ஆலயத்தை சுத்தி மரம் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு மரம் கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா, ஏதோ தானி மரம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விருட்சத்துல அடியில வந்து தீபம் ஏத்தி வழிபடுவாங்க போல இருக்கு.
2: ஆமா ஆமா, கஞ்சமநாதன் பேட்டை கோயில் தீர்த்தம், தாமரை தடாகம், மூர்த்தி வேல விநாயகர், விருட்சம், தானி மரம், இதெல்லாம் நம்ம வழிபட்டா நவகிரகத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும்பா.
1: எப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே நீ?
2: ஆமா ஆமா,
1: இந்த தானி மரத்துக்கு அடியில சனீஸ்வர பகவான் சிலை கூட இருக்குப்பா. கணபதி, அருமையான கோயிலுக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்க? கணேச பெருமாள் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வரும் பழம் பெருமை வாய்ந்த தலங்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணாம்பா.
2: ஆமா கணபதி, இந்த கோயில்ல வருஷம் வருஷம் உழவர் திருநாள்ல நடக்கும் பாரிவேட்டை அப்படின்ற திருவிழாவை கண்டுகளிக்க வேலனையும் வேல விநாயகனையும் வளம் வந்து மனமுருகி வணங்கினா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமாப்பா.
1: எப்பா அப்படி ஒரு நம்பிக்கை எங்க இருக்கு இருக்குப்பா?
2: ஆமா ஆமா,
1: இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த விழாவெல்லாம் நடக்குமா?
2: ஆமா,
1: இந்த விழாவின் போது குறவன் குருத்தியாக வரும் அடியார்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் சகல செல்வங்களும் மழை போல பொழியுமாப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா.
2: ஆமா கணபதி, குறிஞ்சி நில மக்களாகிய குறவர்களும் குற மகளிரும் தங்களுடைய இறைவனுடன் வருவதாக ஐதீகம் பாத.
1: ஓஹோ, அதனாலதான் இந்த ஊர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கோ.
2: ஆமா ஆமா ஆமா.
1: கணேசா, இந்த வேல விநாயகர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி வேலை வரும் விநாயகருமாக வேல விநாயகராக இருவரும் சேர்ந்து ஊஞ்சலாடி அளவலாவி மகிழ்ந்து எல்லையில்லா பேர் ஆனந்தத்துடன் தங்களை நாடி வரும்

0: நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் கருணையுடன் வரங்களையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா. கணேசா, கோயில ஓரளவுக்கு எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டோம்.
1: ஆமா,
0: இப்ப நம்ம உள்ள போய் இப்ப வந்து அர்ச்சகர் வந்து பூஜை செய்ய போறாருக்கு.
1: ஆமாதான், மணி சத்தம் கேக்குது.
0: ஆமாப்பா, என்னன்னு போய் கிட்ட இருந்து பாப்போமா?
2: ஐந்தை கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பரை கோலம் ஏற்றினை நந்தி மகஞ்சனன் யானை குழந்தை சுந்தியில் வச்சடி போட்டு.
1: கணபதி, கோயில் அர்ச்சகர் தீபாவளி காட்டுறாரு, கும்பிட்டுக்குப்பா. நீ என்னென்ன வேணும் எல்லாம் நடக்கும்.
0: நிச்சயமாப்பா,
1: அவங்களையும் கேப்போமா? நம்ம
0: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
1: சரி,
0: என்ன சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி சரி.
3: ஐயா வணக்கம். விநாயகரை தரிசிக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
2: பெயர் சங்கர், கோயிலுடைய அர்ச்சகர். நான் இந்த கோயிலில் எனது தந்தையார் காலத்திலிருந்து பணிபுரிகிறேன். இந்த கோயிலில் சிறப்பு விசேஷமாக பொங்கல் திருநாள், கருநாள் திருநாள் அன்று பாரிவேட்டை திருநாளாக சிறப்பாக நடைபெற்று விட்டது. அதாவது திருமண ஆவாத பாரிவேட்டை திருவிழாவில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகின்றோம். சங்கரக சதுர்த்தி விசேஷம் நடைபெறும். வளர்பலை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் சிறப்பு அவசியம் நடைபெறும். முருகப்பெருமான கிருத்திகை விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். சஷ்டி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு, அடுத்து லட்சுமி நாராயண பெருமானுக்கு திருவண்ண நட்சத்திர சிறப்பு அவசியம் நடைபெறும். மக்கள் நம்பி வராங்க இந்த கோயிலுக்கு வேண்டுதல் நடைபெறும்.
0: எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி.
1: ஆமா,
0: என்ன மாதிரியே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க.
1: ஆமா,
0: அவங்களையும் சில பேர்ட்ட அவங்க எதற்காக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறியிருக்கா, எல்லாத்தையும் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா.
1: அப்போ கணபதியா, நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்போமா?
0: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
1: சரி.
3: ஐயா வணக்கம். வெற்றி தரும் வேலை விநாயகரின் சிறப்புகள் என்னென்ன நாட்கள்ல விசேஷம், இப்படி நிறைய செய்திகளை சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
4: வணக்கங்க ஐயா, பேர் சிவஞானம். நான் கயனாம்பேட்டை வேலை விநாயகர் கோயிலுடைய அறங்காக்குழு தலைவர்னா தான். இந்த கோயில் வந்து ஏற்கனவே 2007 திருப்பணி செஞ்சு கும்பாபிஷம் பண்ணோம். ஊர்காரங்களை வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்ப கும்பாபிஷம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோயில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கு நேர் எதற்க தானே மரம்னு ஒரு மரம் இருக்குங்க. அது சனீஸ்வர பகவானுடைய அவதார மரம்னு சொல்றாங்க. அதனால வந்து அஷ்டம சனி, அர்த்தாச சனி, ஏழரை சனி இது மாதிரி உள்ளவங்கலாம் இந்த கோயிலுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து விளக்கு போட்டு விநாயகர் பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ஒரு பிரதேச சிறப்புனாக்கா தானே மரம் தான். அந்த மரத்தினுடைய இதுன்னு கேட்டா காய் காக்காது, பூ பூக்காது, தானாவே தோன்றன மரம், அதான் தானே மரம் சொல்லிட்டு அது கிட்ட சனீஸ்வர பகவான் இருக்காரு. சங்கடக சதுர்த்தி, கருநாள் திருஷா, பாரிவேட்டன் சொல்லிட்டு பொங்கல் இருந்து மூணாவது நாளுங்க. இந்த மூணாவது நாள்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாண தடைகள், ரெண்டாவது வந்து சித்தபெருமன் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இங்க வந்து ஒரு முறம் ஒரு தொடப்பம் இதை வச்சுக்கிட்டு அது மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்க வந்து தலையில் அடிச்சிட்டு போவாங்க. அது மாதிரி அடிச்சு போனாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து இங்க ஒரு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. இப்படி இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 2 ஆண்டு காலமா அந்த முடத்தால் தொடர்ந்து அடிக்கிறது ஊர் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப அதை நிறுத்திட்டு சாதாரணமா வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. விநாயகருடைய அருளை பெற்று எல்லா வளமான வளமும் நீங்க பெறலாம். நன்றி, வணக்கம்.
0: கணேசா, பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல நம்மள மாதிரியா?
1: ஆமா,
0: அவங்க மனசுல என்ன இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா. சில பேர் வேண்டுதலுக்கு வந்திருப்பாங்க,
0: சில பேர் வேண்டுதல் நிறைவேறி அந்த காணிக்கையை செலுத்துறதுக்கும் வந்திருப்பாங்க.
1: ஆமா, அவங்களையும் கேட்போம்.
0: நிச்சயமாப்பா.
5: நான் பிறந்து வளர்ந்த ஊர் கஞ்சம்நாதன்பேட்டை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திருக்கோயில் நான் வந்து விநாயகருடைய பக்தராக இருந்து வருகிறேன். இந்த திருக்கோயில் பழமை வாய்ந்தது. விநாயகர் கோயில் என்றால் மூஞ்சூறு வாகனம் தான் இருக்கும். இந்த திருக்கோயிலில் மட்டும் நந்தி இருக்கிறோம். அந்த நந்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் சோழர் காலத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் நந்தி எப்படி இருக்கின்றதோ அதே முகபாவனையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நந்தி இங்கே விநாயகர் கோயில் அமைந்திருப்பது காரணம் சிவ வழிபாடாக ஆதிகாலத்தில் இருந்திருக்கிறது. கோயிலில் தென்மேற்கு மூலையில் தாமரை குளம் இருந்தது, பெரிய குளம். அடுத்தபடியாக நாவுக்கரசர் பெரிய புராணத்தில் வந்து திருவதியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று நடராஜ பெருமானை பார்க்க வந்தார் என்று குறிப்பிருக்கிறது. வள்ளல் பெருமான் பண்டூட்டியில் இருந்து சிதம்பரம் வரும்போது இந்த வழியாகத்தான் வந்தார். இந்த திருக்கோயிலிலும் இந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு தான் சிதம்பரம் நோக்கி செல்வார். அப்ப வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்யும்போது கஞ்சம்நாதன்பேட்டை வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது தாமரைக்குளம் அடர்ந்த காடு, பசுமையான இடம், திருடர்கள் இல்லாத, பயம் இல்லாத ஒரு இடமாக, அமைதியான இடமாக இருந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கு இரவில் வந்து இங்கு படுத்து இருந்து விட்டு தாமரைக்குளத்தில் குளித்து விட்டு காலையில் எழுந்து போவது வழக்கம். அப்படி போகின்ற காலத்தில் வந்தவர்தான் இந்த வேலன் என்ற ஒரு வியாபாரி. அப்படி வந்து இங்கு இரவில் தங்கி இருக்கும் போது நடுங்கிசையில் வந்து வேலா வேலா என்று அவருக்கு காதில் சத்தம் கேட்டது. எழும்பி பார்த்தார், நிலவெளிச்சம், அங்கேயும் சுத்தி பார்த்தா யாருமே

0: சிதறலே கிடையாது. ஒரே ஒரு பிள்ளையா சாய்ந்து புதைந்தது போல இருந்தது. அந்த விநாயகரை எடுத்தார, அப்போதான் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று அவருக்கு வாக்கு வந்தது. அது முதல் அவர் விநாயகர் மீது இருந்து இங்கேயே தங்கி முதன் முதலில் அவர் சிறு கோயிலாக கட்டினார். பின்னர் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்து அவரோடு ஆதரவு தந்து எல்லோரும் சேர்ந்து வழி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டு காலமாக வழிபட்டு வருகிறார்கள்.
1: என் பேர் தனலட்சுமி, வயசு 66, வேளம்பிள்ளையார் கோவிலில் 33 வருஷமா இங்க பெருக்கி தள்ளின்னு கூட்டின்னு கொண்டின்னு எல்லாமே செஞ்சுன்னு இருக்கேன். இங்க எவ்வளோ பேர் வருஷத்துக்கு ஒரு 2000 பேராவது வேண்டிக்கின்னு போவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. நல்லா அருள் கொடுக்கும் பிள்ளையாருங்க. எனக்கு என் குடும்பத்துக்கும் நல்லதே செஞ்சுன்னு வராரு. எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்வார். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வராகி அம்மன் வேற வந்திருக்காங்க, சனி பகவான் வந்திருக்காரு, தானிய மாத்தீங்க, எல்லாமே நல்லதே நடக்குது. எல்லாரும் வாங்க, பிள்ளையார தரிசித்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.
2: என் பேரு கார்த்திகேயன், கஞ்சம்நாதன்பேட்டை, வேளம்பிள்ளையார் கோவில் தோப்பு. வேள விநாயகர் சிறப்பான வேள விநாயகர், எந்த குறை வேண்டியதான் உடனடியாக சரி செய்வாரு. எங்க கோயிலுக்கு இன்னொரு வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு, மக்களை எல்லாம் செய்யுங்க. கருணால் அன்னைக்கு இங்க பாரிவேட்டை நடக்கும், இது இந்த வருஷமாவது கொஞ்சம் செய்யணும் நாங்க ஆசைப்படுறோம். இந்த கோயில் அந்த அளவுக்கு சிறப்பான கோயில், பழம் வாய்ந்த கோயில், வேண்டுதல் நடக்கும். எனக்கும் வேண்டுதல் நிறைய இருந்ததுங்க. எங்க போனா அந்த சாமி கும்பிடா நான் போக மாட்டேன். நினைச்ச காரியம் எனக்கு வெற்றி அடையும். முழு முதல் கடவுள் விநாயகர், அவர் தரிசித்து போனாலே எந்த காரியமும் வெற்றியோடு நடக்கும். நீங்களும் வாங்க, இந்த விநாயகரை வந்து வேண்டிட்டு போங்க, உங்களுக்கும் எல்லா பலனும் அளிப்பார். நன்றி, வணக்கம்.
3: என்னுடைய பெயர் பா கோவிந்தராசு. என்னுடைய ஊர் ஊத்தாங்கல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் எங்க ஊரு. பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாமே இருந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு நான் நிறைய இடம் சொல்லி வச்சிருந்தேன். இங்க கஞ்சமாநாதன்பேட்டை பக்கத்துல குறிஞ்சிப்படி பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது, வேலை விநாயகர் கோயில்னு. நீங்க வாங்க, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் சொன்னாரு. உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இந்த கோயிலையும் நிச்சயமா போகணும்னு நினைச்சுக்கிட்டா நான் அந்த கோயிலுக்கு முதல் தடவையா வந்திருக்கிறோம். எப்படியும் வந்து எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறேன். 700 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில்ங்கிறது வந்து தெரியாம இருந்தது. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. கோயிலுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அது வந்து மாவுகள்லயே கட்டப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நிறைய மரங்கள், ரொம்ப பசுமையா இருந்த கோயில். இன்னைக்கு எல்லாம் காலப்போக்குல இல்லாம எல்லாம் மாறி வந்துருச்சு. தானி மரம் சொல்லிட்டு ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு ஒரு தானி மரம் இருக்குது. இந்த கோயிலுடைய தலவிருட்சமா இருந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தானி மரம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த மரம் வெளிப்பிரகாரத்துல கோயில் கோபுரத்துல கருவறைக்கு மேல உள்ள விமானம் வட்ட வடிவமாக எழில் வண்ண சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபத்திற்கு மேல் வலப்புறத்துல முருகன் வள்ளி தெய்வான சிற்பங்களும், இடப்புறத்தில் திருமால், நடுவுல வேல விநாயகர் பூதகணங்களுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்து வழிபட்டு வேல விநாயகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: அப்புறம் கஞ்சமநாதன்பேட்டை, 75 ஆகுதுங்க. என்னுடைய குலதெய்வம் இந்த வேல விநாயகர். இங்க சுட்டுப்பட்டு கிராமத்துல இவ்வளவு பெரிய விநாயகர் கோயில் எங்குமே கிடையாது. உள்ள பாக்கியம் லட்சுமி நாராயணன் ஒரு விநாயகர் கோயில்ல பெருமாளும் இருக்கிறதுக்கு எங்குமே கிடையாது. சுப்பிரமணியர், வள்ளி தெய்வான இருக்காங்க, வராகியம்மன் இருக்காங்க, சனீஸ்வரர் பகவான் இருக்காரு. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அனைவரையும் தரிசனம் செல்வதற்கு கஞ்சமநாதன்பேட்டை வேல விநாயகர் கோயில் தான் மிக சிறந்தது. இங்க வந்தீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றும். நீங்களும் வந்து கும்பிட்டு எல்லாம் சௌகரியமா இருக்கலாம்.
5: என்னோட பேர் கனிமொழி, கஞ்சனாம்பேட்டை. வேளம்பிள்ளையார் கோயிலும் சிறப்பா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி செலவு வச்சு எல்லாம் படைச்சாங்க, இப்ப வந்து சிம்பிளா படைப்பாங்க. சங்கட சதுர்த்தி நேரம் நடக்கும். மிக சிறப்பான வேளவினார் கோயில், வேண்டுதலாம் நடக்கும்.
6: என்னோட பேர் கவிதா மோகன், கஞ்சமநாதன்பேட்டை சேர்ந்தவங்க. வேல விநாயகர் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சங்கடகார சதுர்த்திக்கு பூஜைக்கு வருவோம். அடுத்தது முருகருக்கு வந்து கிருத்திகைக்கு பூஜை நடைபெறும், அதுக்கு வருவோம். லட்சுமி நாராயணனுக்கு பூஜை நடைபெறும். சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை நடைபெறும். வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில விசேஷம் பண்ணுவாங்க. சிறப்பான ஸ்தலம். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்திக்கு வேண்டுதல் வைத்திருந்தோம். 5 மாதம் வேண்டுதல் வைக்க சொன்னாங்க. 4வது மாதமே பலன் கொடுத்ததுங்க. சக்தி வாய்ந்த விநாயகர்.
7: கணேசா
8: சொல்லு. கணபதி,
7: வெற்றி தரும் வேல விநாயகர், எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா.
8: எனக்கு தான்,
7: நம்மள மாதிரியே பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பலன் அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்.
8: ஆமா
7: சரிப்பா, அப்ப நம்ம இப்ப கிளம்பலாமா?
8: கணபதி, நானும் அடுத்த வாரம் குடும்பத்தோட வந்து வேல விநாயகரை தரிசித்துட்டு போறேன்.
7: நிச்சயமாப்பா, நானும் வரேன்ப்பா, என்னையும் கூப்பிட்டுக்க.
8: ஆ சரி சரி, வந்துருவோம் எல்லாரும் குடும்பத்தோட.
7: சரிப்பா, நம்ம கிளம்பலாம்.
8: ஆ புறப்படலாம் கணபதி.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா.

0: குறிஞ்சிப்பாடி கஞ்சவநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.
1: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் கணபதியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணேசனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. சிக்காகோவில் 1893 செப்டம்பர் 11 நடைபெற்ற உலக மத நாடாளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில், இந்த உரை இந்தியாவின் நாகரிக நெறிமுறைகளை வெளிப்படுத்துகிறது என்றும், விவேகானந்தரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கடந்த 12 பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று புதுடெல்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற வறண்ட நில மாநாட்டின் தொடக்க அமர்வில் பேசிய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான், வறண்ட நில விவசாயத்தை மாற்றி அமைக்கவும், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், அறிவியல் கொள்கை மற்றும் சந்தை ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவை என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதன் தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்றும் மேலும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய கடற்படை கப்பலான மைசூர் மலேசிய கடற்படையுடன் 4வது இருதரப்பு கடற்படை கூட்டு பயிற்சியான சமுத்திர லக்ஸமனாவில் கலந்து கொள்ள மலேசியாவில் உள்ள லுமுட்டுக்கு சென்றுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் ஜூ வென்சிங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான்

0: உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எஸ், இந்த ஷோல நீங்க தான் ஹீரோ. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த வில்லன் யாருன்னா நான் கேட்க போற கேள்விதான். சினிமா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லன் அடிச்சு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி நான் கேட்க போற கேள்விக்கு நீங்களும் ஆன்சர் பண்ணி ஒரு மாசான என்ட்ரிய நம்ம எஃப்எம் ரெயின்போல கொடுக்கலாம். உங்களுக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரினா, நான் ஒரு ஃபேமஸான நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபரோட வாய்ஸை பிளே பண்ணுவேன். நீங்க அந்த ஆடியோவை கேட்டு நல்லா கேட்டு அந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்ல போறீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோன் டயல் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஃபர்ஸ்ட் வாய்ஸ்
1: ரொம்ப நல்லா பாட்டிருக்கேன். அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது. பாவகீதம் அதான் செகண்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் பாலசுப்ரமணியத்துக்கு, நீ கவலைப்படாதே, நீ சினிமா ஃபீல்டே வந்தேன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும், நீ ட்ரை பண்ணு.
0: இந்த வாய்ஸ் யாரோடது? ரொம்ப ஈஸி தானே, எங்கேயோ கேட்டிருக்கேன் தானே இதை அப்படின்னு தோணுதில்ல. இந்த இன்டர்வியூ கூட இங்கே கேட்டிருக்கேன், பாலசுப்ரமணியம் சார் பேர்லாம் வருது அப்படின்னு தோணும்ல. உடனே ஃபோன் டயல் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஒரு பாட்டுக்கு அப்புறம் திரும்புறேன்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவை தடவை அதிர்கிற ரயில் அடி கட.

மக்கார காரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே சார், அந்த ஆடியோ கிளிப் கேட்டீங்களா? யார் வாய்ஸ் அது?
1: உயிர் குரலுக்கு சொந்தக்காரர் எஸ் ஜானகி. மறைந்த
0: இயற்கை
1: பண்ணிக்கலாமா?
0: ஜானகி அம்மா
1: தானே?
0: சார் கேட்டிங்களா?
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: ஓகே சார், சூப்பர் சூப்பர், கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: வீட்டுல கடையில டிராவல்ல இப்படி எங்க இருந்தாலும் சரி காத ஷார்ப்பா வச்சு ரெடியா இருங்க, அடுத்த ஆடியோ வந்துட்டே இருக்கு.
1: பணம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். இதுக்கு நான் அப்படி இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய தாயார் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு.
0: யாருன்னு தெரிஞ்சதோ பெரிய லெஜண்ட் உங்க சினிமாவில், 1000 படத்துக்கு மேல நடிச்சிருக்காங்கன்னா பாத்துங்களேன். இதுக்கு மேல குழுலாம் வேணுமா? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்களா? உடனே கால் பண்ணுங்க நம்ம FM Rainbow கே.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம், நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், உங்க மாதிரியே
0: நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம், யார் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களோ? மேடம் கரெக்ட் தான், ஆன்சர் கரெக்ட். சூப்பர் மேடம், எப்படி கண்டுபிடிச்சீங்க? அடுத்த வாய்ஸ் கேட்டலாமா?
2: லவ் எமனேட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ், யூ நோ தட் கேனாட் பி வேல்யூட், நோ வேல்யூ. It may be million, millions of rupees also you cannot buy. It comes from parent, father, mother. Okay?
0: இவர் கிண்டலாம் தேவைப்படாத நினைக்கிறேன், இவர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. உடனே பாருங்க, டயல் பண்ணுங்க, நம்பர் 2271760 மற்றும் 2271770. ஆன்சருக்காக வெயிட்டிங். இப்போ ஒரு பாட்டுக்கு அப்புறம் திரும்ப வரேன்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நேரம் 10:26. கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் காலர், ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம். யாரீங்க இந்த பேசுறீங்க?
4: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: ஆ மேடம், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கேன் சார்.
3: நானும் நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க மேடம், யார் இந்த வாய்ஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: டாக்டர் ஸ்ரீ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்.
3: அடடா, என்ன வருது? அப்துல் கலாம் அவர்கள், சூப்பர் மேடம். ஆன்சர் கரெக்ட் தானா? கான்ஃபிடென்ட்டா? லாக் பண்ணிக்கலாமா?
4: கரெக்ட்டா சார். உங்களை நம்மளெல்லாம் மறக்க முடியுமா சார்?
3: மறக்க முடியுமா? அடடாடா, இவ்வளவு சொல்லிட்டீங்க. லாக் பண்ணவே ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம கடமை, லாக் பண்றோம். அப்படியே இருங்க. மேடம், இந்த கைத்தட்டல் உங்களுக்கு தான். ஆன்சர் கரெக்ட்.
4: தேங்க்
3: யூ மேடம். சூப்பர் சூப்பர் மேடம்.
4: நம்ம ஸ்கூல்ல பிரைஸ் வாங்கடா, ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு.
3: ஆமா ஆமா,
4: அந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க சார். தேங்க் யூ சார்.
3: நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க மேடம். நீங்க இந்த கைத்தட்டலுக்கு உரித்தானவங்க தான். நீங்க வர்த்து மேடம்.
4: தேங்க் யூ சார்.
3: தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் காலிங்.
4: தேங்க்
3: யூ. அடுத்து வாய்ஸ் கேட்கலாமா? இவரை தமிழில் பேச விட்டா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால இவர் கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் பேசினதை தேடி எடுத்து வந்துருக்கேன். கண்டுபிடிக்கலாமா?
5: நிஜமாவே, the silence also music. Silence will give you the emotions. When you build up something, something, something, something, gradually your trace goes to a point where you cut.
3: கண்டுபிடிச்சிங்களா? இவரை தெரியாதவங்களாம் இருக்கவே முடியாது. காலைல ஏஞ்சத்துலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இவர் நம்ம கூடயே தான் சுற்றிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலே க்ளூவே கிடையாது. கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்க.

0: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ ஆன்சர். யார் சொல்ல வந்திருக்கா? வாங்க தெரிஞ்சுக்கலாமா. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஜார்ஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஃபேன்டாஸ்டிக்,
0: சம சம சம பிரிஸ்கா பேசுறீங்களே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா ஆமா கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு?
1: பேர்பட்ட நபரை நீங்க குழுவா கொடுத்திருக்கீங்க. இளையராஜா சார் தான் சூப்பரா அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசிய நபர்.
0: ராஜா சார் தானா? கன்ஃபார்மா?
1: கண்டிப்பா ராஜா.
0: இந்த கைத்தடல் உங்களுக்கு தான் ஆன்சர் கரெக்ட். நீங்க தான் செம கன்ஃபிடன்ட்டா சொன்னீங்களே, பாட்டே வர பாடி காமிச்சிட்டீங்க. இதுக்கு மேல உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு?
1: தொடர்ந்து
0: கேளுங்க. எஸ் நம்பர் ராஜா சார் தான். அடுத்து கேட்கலாமா?
2: கி லஹரோ சே டர் கர் நௌகா பார் நஹீ ஹோதி, கோஷிஷ் கர்னே வாலோ கி கபி ஹார் நஹீ ஹோதி. நன்னி சீட்டி ஜப் தானா லேகர் சல்தி ஹை, சட்தி தீவாரோ பர் சௌ பார் பிசல்தி ஹை.
0: இவர் ஒரு நார்த்தில் பயங்கரமான சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்களுக்கு க்ளூலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவரும் ஒரு ஃபேமஸ் பர்சன் தான், உடனே கால் பண்ணுங்கள்.

0: நேரம் 10:41. அதேதான் கெட்ஸ் அட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும். நேரல வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கிறேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். யாருது
1: நன்றி
0: சார். பை பை. அடுத்த வாய்ஸ் கேட்கலாமா?
2: எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். லைக் எல்லாரும் முன்னுக்கு வரணும், அவங்க வந்து அடுத்த லெவல் போகணுன்றது ரொம்ப. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருந்ததுன்னு நான் சொல்லிடுவேன். உனக்கு வந்து கட் பண்ண போற ஒண்ணு எதுக்கு? நான் நீ அடுத்த லெவலுக்கு போன இங்கே இருந்தா இங்கேயே இது கதை பண்ணியிருந்தா அர்த்தம்.
3: ஓகே,
0: நிறைய கேட்டிருக்கீங்க தானே இவரை பத்தி. என்ன சொல்றது, இவரும் வந்து இசையில ஒரு பெரிய புயல் அப்படின்னே சொல்லலாம். புயல்னு சொன்னே கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன். இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டேனே. சரி, வாங்க கால் பண்ணுங்க.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த நேயர் யாரு? வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு
0: பாபு. பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் சார். என்னப்பா, என்ன வாய்ஸ் கண்டுபிடிச்சிங்களா? அது
1: கண்டிப்பா இன்னொரு பிளே பண்ணுங்க சார்.
0: இன்னொரு இடம் பிளே பண்ணவா? இது அப்படி இருங்க. கெட் செட் கோல இந்த ஓகே தோங்க சார்.
2: எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். லைக் எல்லாரும் முன்னுக்கு வரணும், அவங்க அடுத்த லெவல் போகணுன்றது ரொம்ப

0: பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருந்ததுன்னு நான் சொல்லிடுவேன், உனக்கு வந்து கட் பண்ண போற ஒண்ணு எதுக்கு, என்ன நீ அடுத்த வேலைக்கு போன இங்கே இருந்தா இங்கே இது கதை பண்ணியிருந்தா அர்த்தம்.
1: ஓகே
2: சார், கண்டுபிடிச்சிங்களா?
3: ஆமா சார், இது சிபிஎல் ஏஆர் ரஹ்மான் சார்.
2: கன்ஃபார்மா?
3: கன்ஃபார்ம் சார், லாக் பண்ணலாம்.
2: லாக் பண்ணலாமா? அப்படியே இருங்க, லாக் பண்றேன்.
3: லாக் பண்ணலாம் சார.
2: இந்த லாக் பண்றேன், இருங்க. சார், கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சா?
3: கேட்டுச்சு.
2: அப்ப கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சார், தேங்க் யூ ஃபார் காலிங்.
3: ஆமா சார், நன்றி நன்றி
2: நன்றி. அடுத்த வாய்ஸ்.
4: அன்புதான் கடவுள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அன்புதான் உலக மகாசக்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அன்பு இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
2: நம்ம எஃப்எம் கேட்டிங்கன்னா இவருக்கு க்ளூவே தேவைப்படாது, கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? உடனே கால் பண்ணுங்க.

0: நேரம் 10:54 நிமிடம். ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் நேர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், பாண்டா ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
0: ஜெயா மேடம் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன்.
0: நானும் நலமா இருக்கேன். ஓகே மேடம், யார் யார் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சத்தம் கேட்டுச்சா? இது உங்களுக்கு தான் கரெக்ட் ஆன்சர்.
1: நீங்க தான் கரெக்ட் சொல்லிருந்தீங்க சார், ஃபைனிங்லாம் காசு கொடுக்க கூடாது அப்படினு
0: சொல்லிருந்தீங்க. நல்லா இருந்து சார், நீங்க தான் டைமிங்கோட அக்குரேட்டா சொல்றீங்களே, இதுக்கு மேல உங்களுக்கு இருக்கு?
1: ஆமாங்க சார், நான் டெய்லி கேட்பேன்
0: சார். ஓகே மேம், டெய்லி கேளுங்க. थैंक यू फॉर कॉलिंग.
1: थैंक यू सर, थैंक यू.
0: இதோட நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நேயத்தின் சார்பாக நன்றி.
2: வெல்கம் டு தி கிளப்.

தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. சிக்காகோவில் 1893 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி நடைபெற்ற உலக மத நாடாளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் இந்த உரை இந்தியாவின் நாகரிக நெறிமுறைகளை வெளிப்படுத்துகிறது என்றும் விவேகானந்தரின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சித்தகாந்த் காட் பகுதியில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 கருணைத்தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில் பாரதியின் சிறப்புகளை நினைவு கூர்ந்துள்ளார். நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தனது தேசியவாத கவிதைகள் மூலம் விடுதலை இயக்கத்தில் தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் எனவும், பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை இந்தியாவிற்கு காட்டியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் காந்த பாண்டே தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் 100 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெஹ்ரா மற்றும் மிலிஷா ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். ஆடவர் 100 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் நாகேஷ் நிடங்குண்டி, ஆனந்த் கிருஷ்ணன், ஸ்வரூப் உன்ஹால்கர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இதற்கான முகவரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115 88700-7-3622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலை வாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹிப்ஹாப் தமிழா குரல்ல கதகளி திரைப்படத்திலிருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிச்சரன் குரல்ல அவனிவன் திரைப்படத்திலிருந்து.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போவின் மெரடி மேஜிக் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராகுல் நம்பியார் மற்றும் மஹதி குரல்ல ஒஸ்தி திரைப்படத்திலிருந்து.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் மலடி மேஜிக் நிகழ்ச்சியில நிறைவாக வரும் பாடல் தனி ஒருவன் திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன்பெறுவோம்.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் தியாகி இமானுவேல் சேகர் ஆகியோரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களது தியாகங்களை நினைவு கூர்ந்துள்ளார். பாரதியார் தம் வாழ்நாளை தேசப்பணிக்கும் தமிழ்த் தொண்டிற்கும் அர்ப்பணித்த பாரத அன்னையின் தவப்புதல்வர் என்றும், தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவைகளை தம் கவிதைகளாலும் வாழ்வாலும் எடுத்துரைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் தியாகி இமானுவேல் சேகர் தம் இளம் வயதிலேயே விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்றும், சமத்துவம், சமூக நீதியை நிலைநாட்ட பாடுபட்டவர் எனவும் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும், பெலாரஸ், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டாண்மை நாடுகளும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின் காந்த பாண்டே தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுச்சேரி அரசு சார்பில் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கும், ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதி நினைவு அருங்காட்சியகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கும் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, அரசு கொறடா திரு ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் சரவணகுமார், திரு வையாபுரி மணிகண்டன், திரு விக்னேஷ் கண்ணன், திரு அழகி என்கின்ற அழகானந்தம், திரு நாராயணசாமி ஆகியோர்கள் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான நண்பகல் வணக்கம். நேரம் 12:03. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். வரலாற்று புத்தகத்தை எடுத்து தூசிலான் தட்டி செப்டம்பர் 11 பேஜெல்லாம் திருப்பி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த நாளுக்கு என்னெல்லாம் சிறப்பு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் வரப்போற அந்த பாட்டுக்கு அப்புறமா.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்றில் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிற விஷயம், நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் சத்தியாகிரகம் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான அகிம்சை ஆயுதத்தை முதன் முதலாக கையில் எடுத்த நாள் இது. எஸ், சத்தியாகிரகம் உருவான நாள் இன்னைக்கு. சரியா 1906 சவுத் ஆப்பிரிக்காவில் டிரான்ஸ்வால் பகுதியில் அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு புது சட்டத்தை கொண்டு வராங்க. அதன்படி அங்கே இருக்க ஆசிரியர்கள், குறிப்பாக நம்ம இந்தியர்கள் எல்லோரும் அரசாங்கத்தில் அவங்க பேரையும் கைரேகையும் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை எப்பவுமே கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதை மீறினா ஜெயிலு, ஃபைனு அப்படின்னு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த சட்டத்தை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண 1906 செப்டம்பர் 11 ஜோகன்னாஸ்பர்க் நகரத்தில் இருக்க எம்பையர் தியேட்டர்ல கிட்டத்தட்ட 30,000 இந்தியர்கள் ஒன்னா மீட் பண்றாங்க. அப்துல் கனி அவர்கள் தலைமையில் நடந்த அந்த பெரிய மீட்டிங்ல நம்ம காந்தியடிகளும் கலந்துகிட்டார். அப்போ ஒரு வயசு 37, கோட் சூட் போட்ட ஒரு யங் லாயரா அங்க இருக்கார். அந்த மீட்டிங்ல ஹாஜி ஹபீப் அவர்கள் ரொம்ப எமோஷன் ஆகி, கடவுள் மேல சத்தியமா இந்த சட்டத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். அவரை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் எந்த சூழ்நிலை வந்தாலும் இதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறாங்க. சரி, இந்த புது விதமான போராட்டத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு காந்தியடிகள் யோசிக்கிறார். ஸ்டார்டிங்ல இதை இங்கிலீஷ்ல பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனா இது நம்ம மக்களோட போராட்டம், இதுக்கு ஒரு பொருத்தமான சொந்த பேர் வேணும்னு ஃபீல் பண்ணி காந்தியடிகள் தன்னோட இந்தியன் ஒப்பீனியன் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஐடியா கேட்கிறாரு. அப்ப அவருடைய உறவினர் மகன்லால் காந்தி அவர்கள் சதாகிரகம் அப்படின்னு ஒரு பேரை சஜஸ்ட் பண்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி சத்தியம், அதாவது உண்மை, அப்புறம் ஆக்ரகம், அதாவது உறுதினு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு சூப்பரான பேரை பிக்ஸ் பண்றாங்க. அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன தியேட்டர்ல ஆரம்பிச்ச இந்த சத்தியாகிரகம் தான் பிற்காலத்தில் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து நமக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்துச்சு. அன்பாலையும் உண்மையாலையும் உலகத்தையே ஜெயிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண அந்த சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னைக்கு தான். இப்போ ஒரு பாட்டு கேட்டு வரலாம்.

0: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வரலாற்று இன்றில் அடுத்ததா, இந்திய வரலாற்றில் ரொம்ப எளிமையா வாழ்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின ஆச்சாரியா வினோபா பாவே அவர்களோட பிறந்த நாள். மகாத்மா காந்தியோட வழியில நடந்தவர் இவர். இவரை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா பூமிதான இயக்கம் பத்தி சொல்லி ஆகணும். ஃப்ரீடம் கிடைச்ச புதுசுல வினோபா பாவே இந்தியா முழுக்க பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சாரு. அப்போ நிலம் இல்லாம கஷ்டப்படுற ஏழை விவசாயிகளை பார்த்தாரு. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒவ்வொரு ஊர்ல இருக்க பெரிய லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட போய் உங்க நிலத்துல கொஞ்சம் இந்த ஏழை விவசாயிகளுக்கு தர முடியுமா, தானமா கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப அன்பா கேக்குறாரு. அன்புக்கு எப்பவுமே சக்தி அதிகம் இல்லையா? பல பேர் தாமாகவே முன் வந்து நிலத்தை தானமா கொடுத்தாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த பூமிதான இயக்கம். இதுக்காக அவர் வந்து இந்தியா முழுக்க சுமார் 65,000 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. அப்படி நடந்து போய் மக்கள்கிட்ட பேசி சுமார் 40 லட்சத்துக்கும் மேலான இயக்க நிலத்தை தானமா வாங்கி ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு சண்டையும் இல்லாம, வன்முறை இல்லாம, வெறும் அன்பாலேயே இவ்வளவு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணிருக்காரு. அவரோட சேவைக்காக ஆசியாவோட நோபல் பரிசு அப்படின்னு சொல்லப்படுற ராமன் மகசேசே விருதை வாங்கின முதல் இந்தியர் இவர் தான். நம்ம அரசாங்கம் அவருக்கு பாரத் ரத்னா விருதும் கொடுத்து கௌரவிச்சாங்க. அவரோட பிறந்த நாள்ல அந்த மாபெரும் தலைவரோட எளிமையும் பிறருக்கு உதவுற குணத்தையும் நாமளும் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

வரலாற்றில் இன்றைய அடுத்ததா, இயற்கையை நேசிக்கிற எல்லாருக்கும் இது ரொம்பவே முக்கியமான நாள். இன்னைக்கு தேசிய வன தியாகிகள் தினம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அப்படியே கொஞ்சம் 1730 டைம் டிராவல் பண்ணலாம். ராஜஸ்தான்ல அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் காட்டில் இருக்க மரங்களை வெட்ட ஆர்டர் போடுறாங்க. ஆனா அங்க இருக்க பிஷ்னோய் மக்கள் அந்த காட்டில் இருக்க கெஜ்ரி மரங்களை ரொம்ப புனிதமான தெய்வமாக கும்பிடுறாங்க. மரங்களை காப்பாற்ற நாங்க எங்க உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு அமிர்தா தேவி அப்படின்னு ஒரு தைரியமான பெண்மணி முன் வந்து நின்னாங்க. அவங்களை தொடர்ந்து அந்த ஊர்ல இருந்த 361 பேர் மரங்களை பாதுகாக்க அப்படியே மரங்களை கட்டுப்பிடிச்சு தங்களோட உயிரையே கொடுத்து கெஜ்ராலி தியாகம் பண்ணாங்க. இயற்கைக்காக மக்கள் ஒன்னா சேர்ந்து செஞ்ச பெரிய அர்ப்பணிப்பு அது. இன்னைக்கும் நம்ம வனத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அடர்ந்த காட்டுக்குள்ள எத்தனையோ சவால்களை ஃபேஸ் பண்ணி தங்களோட டியூட்டியை பார்த்துட்டு வராங்க. காட்டுத்தீ, வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கிறதுல அவங்களோட பங்கு ரொம்பவே பெருசு. அப்படி இயற்கையை காப்பாத்துறப்போ பல ஆபத்துகளை எதிர்கொண்டு தங்கள் உயிரையே தியாகம் செஞ்ச வனத்துறை வீரர்களுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இதனால ஒரு பெரிய சல்யூட் கேட்கலாம். இது வெறும் அஞ்சலி செலுத்துற நாள் மட்டும் கிடையாது, காடுகளை காப்பாத்துறது நம்ம எல்லோரோட பொறுப்பு அப்படின்னு நம்மளுக்கு நாமளே செட் பண்ணிக்கிற ஒரு ரிமைண்டர். சோ அடுத்த முறை ஒரு மரத்தை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க,

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கமளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை மத நல்லிணக்கம், உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அவரது தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000 மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சிமாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாது பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு

0: நாடுகளும் இணைந்திருப்பதாகவும் நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சிமாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுப்போ புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவரது நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் எதிரி நாடுகளின் கப்பல்களை தாக்கும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் ஆண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் ஃபெலிட்ஸாட்டா புஷ்கரேவா இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஹேடன் ஜோன்ஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் ஹுவாங் சிங்பிங்கை வென்றார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல் ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: தாய் கண்ணிமையே தட்டாமல் வெறித்து பார்த்தாள். அந்த தெருவின் அகலம் முழுவதையும் அடைத்து குறுக்காக தோன்றிய அந்த சிப்பாய்களின் சாம்பல் நிற முன்னணி ஒன்று போல் நிதானமாக நிற்காமல் முன்னேறி வந்தது. அந்த அணைக்கு முன்னால் துப்பாக்கி சனியன்கள் வெள்ளி சீப்பின் பற்களைப் போல மின்னிக் கொண்டு வந்தன. விடுவிடு என்று நடந்து அவள் தன் மகனுக்கு அருகிலே போய் சேர்ந்தாள். ஹாந்திரே பாவலுக்கு முன்னால் போய் நின்று தனது நெடிய உருவத்தால் பாவலை பாதுகாத்து மறைத்து நிற்பதைக் கண்டாள்.
4: உன் இடத்துக்கு போத்தோழா
3: என்று பாவல் உரக்க கத்தினான். ஆந்திரே தனது கைகளை பின்னால் நீட்டியவாறு தலையை பின்னால் சாய்த்துக் கொண்டிருந்தான். பாவல் அவனது தோளை பிடித்து தள்ளிக்கொண்டே மீண்டும் கத்தினான்.
4: பின்னாலே போ! இப்படி செய்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. கொடிதான் முதலில் போக வேண்டும். கலைந்து விடுங்கள்
3: என்று தனது வாளை சுழற்றியவாறே அந்த குட்டி அதிகாரி மெல்லிய குரலில் உத்தரவிட்டான். அவன் தனது கால்களை உயர்த்தி முழங்கால்களை சிறிதும் வளைக்காமல் பூட்ஸ் காலால் தரையை ஓங்கி மிதித்து நடந்து வந்தான். தாய் அந்த பூட்ஸ்களின் பளபளப்பை கண்டாள். கட்டையாக வெட்டிவிடப்பட்ட கிராப்பு தலையும் அடர்த்தியான நரைத்த நிற மீசையும் கொண்ட ஒரு நெட்டை மனிதன் அவனுக்கு புறத்தே பின்னால் நெருங்கி நடந்து வந்தான். அவன் ஒரு நீண்ட சாம்பல் நிற கோட்டு அணிந்திருந்தான். கோட்டின் விளிம்புகளில் சிவப்பு வரி கோடுகள் காணப்பட்டன. அவனது கால் சராயின் மஞ்சள் கோடுகள் கீழ்நோக்கி ஓடின. ஹகோலை போலவே அவனும் தன் கைகளை பின்னால் கோத்தவாறே நடந்து வந்தான். அடர்ந்த புருவங்கள் உயர்ந்து நிற்க அவனது கண்கள் பாவலின் மீது பதிந்து நிலை குத்தி நின்றன. தாயால் தான் பார்த்தவற்றை உணர்ந்தறிய முடியவில்லை. அவளது இதயத்திற்குள் ஒரு பயங்கர ஓலம் நிறைந்து விம்மி எந்த நிமிஷத்திலும் வெடித்து வெளிப்பாய்வது போல் முட்டி மோதும் அந்த ஓல உணர்ச்சியால் அவள் திக்குமுக்காடினாள். தன் மார்பை அழுத்தி பிடித்து அதை உள்ளடக்கினாள். ஜனங்கள் அவளை தள்ளினார்கள். எனவே அவள் தள்ளாடியபடி முன்னே நடந்தாள். ஞாபகமின்றி அநேகமாக நினைவிழந்து நடந்தாள் அவள். தனக்கு பின்னால் நின்ற கூட்டம் தம்மை எதிர்நோக்கி வரும் பேரலையால் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து செல்வது போல் அவள் உணர்ந்தாள். குடியை தாங்கி நின்றவர்களும் இன்னும் நெருங்கி போனார்கள். அந்த சாம்பல் நிற சிப்பாய்கள் இறுக்கமான சங்கிலி கோர்வையை இன்னும் நெருங்கி வந்தனர். பற்பலவித வண்ணங்கள் பெற்ற கண்களோடு ஒழுங்கற்று தெரியும் மஞ்சள் நிற வரி கோடுகளோடு விகாரமாக குலைந்து போன அந்த சிப்பாய் முகம் தெரு முழுவதும் அடைத்தவாறு முன்னேறி வருவதை பார்த்தாள். அதற்கு முன்னால் ஊர்வலம் வருபவர்களின் மார்புகளுக்கு நேராக ஏந்தி பிடித்த துப்பாக்கி சனியன்களின் கொடிய முனைகள் பளபளத்தன. அந்த கூட்டத்தினரின் மார்பகங்களை தொடாமலேயே அந்த கூட்டத்தை ஒவ்வொருவராக பிரித்து கலைத்துவிட்டன. தனக்கு பின்னால் ஜனங்கள் ஓடுவதையும் கூக்குரல் இடுவதையும் அவள் கேட்டாள்.
4: கலையுங்களாடா விலாசவ், ஓடிப்போ, பின்னாலே வா பாவல், ஏய் கொடியை இறக்கு பாவல்
3: என்று நிக்கலாய் வெசோஷிகோவ் மெதுவாக சொன்னான்.
4: என்னிடம் கொடு, நான் அதை மறைத்து வைக்கிறேன்.
3: அவன் கொடியின் கம்பை பற்றி பிடித்து இழுத்தான். கொடி பின்புறமாக சாய்ந்து ஆடியது.
4: விடு அதை
3: என்று கத்தினான் பாவல். நிக்கலாய் சூடுபட்டது போல தன் கையை வெடுக்கென்று பிடுங்கினான். அந்த பாட்டு நின்றுவிட்டது. ஜனங்கள் நின்றுவிட்டார்கள். பாவலை சுற்றி ஒரு மதில் போல் நின்றார்கள். ஆனால் அவனே இன்னும் முன்னேறினான். ஏதோ ஒரு மேகம் வானத்திலிருந்து தொப்பென்று விழுந்து அவர்களை கவிழ்ந்து சூழ்ந்தது போல் திடீரென ஒரு சவ அமைதி நிலவியது. கொடியை சுற்றி நின்றவர்கள் சுமார் 20 பேருக்கு அதிகமில்லை. எனினும் அவர்கள் அனைவரும் அசையாது உறுதியோடு நின்றார்கள். தாய் பயத்தோடும் அவர்களிடம்

0: ஏதோ சொல்ல வேண்டும் என்று இனந்தெரியாத வெறுப்போடும் அவர்கள் பக்கமாக நெருங்கி சென்றாள்.
1: லெப்டினன்ட், அந்த பயலிடமிருந்து அதை பிடுங்கு
0: என்று குடியை சுட்டி காட்டியவாறு சொன்னான் அந்த கிழட்டு நெட்டை மனிதன். அந்த குட்டி அதிகாரி உடனே பாவலிடம் ஓடிப்போய் குடியை பற்றி பிடுங்கினான்.
1: கொடுத
0: என்று அவன் கீச்சிட்டு கத்தினான்.
1: எடுக்கையே
0: என்றும் உரத்த குரலில் சொன்னான் பாவல். கொடி வானில் பிரகாசத்தோடு நடுங்கியது. முன்னும் பின்னும் ஆடியது. பிறகு மீண்டும் நேராக நின்றது. அந்த குட்டி அதிகாரி தள்ளிப்போய் பின்னால் வந்து விழுந்தான். நிக்கலாய் தன் முஷ்டியை ஆட்டியவாறு தாயை கடந்து விரைந்து சென்றான்.
1: இவர்களை கைது செய்
0: என்று தனது காலை பூமியில் ஓங்கி அரைந்து கொண்டு சத்தமிட்டான் அந்த கிழட்டு நெட்டை மனிதன். பல சிப்பாய்கள் முன்னே ஓடினார்கள். அவர்களில் ஒருவன் துப்பாக்கியை மாற்றி பிடித்து சுழற்றி வீசினான். கொடி நடுங்கியது. முன்னால் சாய்ந்து விழுந்தது. சிப்பாய்களின் கூட்டத்தில் மறைந்து போய்விட்டது.
1: ஹ
0: என்று யாரோ ஒருவன் அசந்து போய் கத்தினான். தாய் தன் நெஞ்சுக்குள் புழுங்கி தவித்த பயங்கர ஓலத்தை அடிப்பட்ட மிருகம் போல் அலறிக்கொண்டு வெளியிட்டார்கள். அந்த சிப்பாய்களுக்கு மத்தியிலிருந்து பாவலின் தெளிவான குரல் ஒலித்தது.
1: வருகிறேன் அம்மா, போய் வருகிறேன் அன்பே.
0: தாயின் மனத்தில் இரண்டு எண்ணங்கள் பளிச்சிட்டன. அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் என்னை நினைவு கூர்ந்தான்.
1: போய் வருகிறேன் அம்மா.
0: அவர்களை பார்ப்பதற்காக தாய் குதிங்காலை உயர்த்தி எட்டி பார்க்க முயன்றாள். சிப்பாய்களின் தலை கூட்டத்திற்கு அப்பால் அந்திரேயின் முகத்தை அவள் பார்த்தாள். அவன் புன்னகை செய்து கொண்டே அவளுக்கு தலை வணங்கினான்.
1: ஆ, என் கண்மணிகளே, அந்திரியூஷா, பாஷா
0: என்று அவள் கத்தினாள்.
1: போய் வருகிறோம் தோழர்களே
0: என்று அவர்கள் சிப்பாய்களின் மத்தியிலிருந்து சொன்னார்கள். பல குரல்கள் அவர்களுக்கு எதிரொலித்தன. அந்த எதிரொலி ஜன்னல்களிலிருந்தும் எங்கோ மேலிருந்தும் கூரைகளிலிருந்தும் வந்து குவிந்தன. யாரோ அவளது மார்பில் ஓங்கி அறைந்தார்கள். தனது கண்ணில் படிந்திருந்த நீர்த்திரையின் வழியாக அவள் அந்த சிவந்து கனன்ற குட்டி அதிகாரியின் முகத்தை தன் எதிரே கண்டாள்.
1: ஏ பெண் பிள்ள, தூரப்போ
0: என்று அவன் கத்தினான். அவள் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவனது காலடியில் கொடியின் கம்பு இரண்டாக முறிந்து கிடப்பதையும் அதன் ஒரு முனையில் சிவப்பு துணி துண்டு கொஞ்சம் ஒட்டி கொண்டிருப்பதையும் கண்டாள். அவள் குனிந்து அதை எடுத்தாள். அந்த அதிகாரி அவளது கையிலிருந்து அதை பிடுங்கி தூர பிடித்து தள்ளி பூமியில் ஓங்கி மிதித்தவாறு சத்தமிட்டான்.
1: நான் சொல்கிறேன், போய்விடு.
0: அந்த சிப்பாய்களின் மத்தியில் அந்த பாட்டு ஒலித்தது.
1: துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர் கால்.
0: எல்லாமே சுற்றி சுழன்று நடுங்கி மிதந்தன. காற்றில் தந்தி கம்பிகளின் இறைச்சலைப் போல ஒரு முணுமுணுப்பு சத்தம் நிரம்பி நின்றது. அதிகாரி விடுவிடு என்று ஓடினான்.
1: உங்கள் பாட்டை நிறுத்துங்கள்
0: என்று அவன் வெறிப்பிடித்து கூவினான்.
1: சார்ஜன் மேஜர் க்ரைனாவ்.
0: கீழே போட்ட உடைந்து போன கொடிக்கம்பை நோக்கி தாய் தட்டுத்தடுமாறி சென்றாள். மீண்டும் அதை கையில் எடுத்தாள்.
1: அவர்களது வாயை மூடி தொலை.
0: அந்த பாட்டுக்குரல் திமிரியது, நடுங்கியது, உடைந்தது. பின் நின்றுவிட்டது. யாரோ ஒருவன் தாயின் தோளை பற்றி பிடித்து திருப்பிவிட்டு முதுகில் கை கொடுத்து முன்னே நெட்டித் தள்ளி கத்தினான்.
1: போ, போய்விடு, தெருவை காலி செய்யுங்கள்
0: என்று அந்த அதிகாரி கத்தினான். சுமார் பத்தடிக்கு முன்னால் அவள் வேறொரு கூட்டத்தை பார்த்தாள். அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் திட்டிக் கொண்டும் சீட்டி அடித்துக் கொண்டும் தெருவை விட்டு விலகி சென்று வீட்டு முற்றங்களில் மறைந்து கொண்டிருந்தார்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் தமது சமூக ஊடக பதிவில் பாரதியின் சிறப்புகளை கூறி புகழாரம் சூட்டியுள்ளனர். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை கோலாகலமாக துவங்க உள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பதிவில் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்கும் நாடுகள் பொருளாதார வளர்ச்சி குறித்து விவாதிக்க உள்ளதாகவும், உலக நலனை நோக்கமாக கொண்டு பல்வேறு பிரச்சினைகளை விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. சிக்காகோவில் 1893 செப்டம்பர் 11 நடைபெற்ற உலக மத நாடாளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் நினைவு கூர்ந்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 50வது இஸ்மாயிலி சமூகத்தினரின் இமாம் இளவரசர் ரஹீம் அகா கானை புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது சமூக மேம்பாடு, பாசன வசதி, கூட்டுறவுத்துறை, சிறுதானியங்கள் உள்ளிட்ட இயற்கை வேளாண்மை மற்றும் சூரிய சக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். பணியாளர் தேர்வாணையம் SSC +2 நிலை தேர்வான CHSL 2026 அறிவிப்பை 7/9/2026 என்று வெளியிட்டுள்ளது. இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் உள்ள குரூப் சி பணியிடங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்திலும், MySSC என்ற மொபைல் செயலிலும் விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 7 கடைசி நாளாகும். உலக பேரா துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் 100 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியா மகளிர் பிரிவில் 1 தங்கமும் ஆடவர் பிரிவில் 1 வெள்ளியும் வென்றுள்ளது. துபாயில் இன்றிரவு 8 நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் இலங்கையுடன் விளையாட உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னோட கூட புதுவை அறிவியல் இயக்கத்தின் தலைவர் ஹேமாவதி வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பதில்.
2: சரி, இன்றைய தலைப்பு அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள், அதாவது ஆராய்ச்சி துறையில பெண்கள் ஈடுபடுறாங்களா, குறிப்பா அறிவியல்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி துறையில எந்த அளவுக்கு இவங்க பயணிக்கிறாங்க, இதுதான் என்னோட கேள்வி.
3: நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை அப்படின்றது நமக்கு சந்தோஷம்.
2: நாளை போல் என்று
3: நாளை போல் என்றுமே இல்லை, அது அருமையான ஒரு இதையும் நீங்க நிக்காம தொடரும் அருமையா சொல்லிருக்கீங்க. முன்னைக்கு நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோடிகளும் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ஜானகி அம்மான்ற பேரு கேட்டோன்னே நம்ம சிங்கர் ஜானகி ஞாபகம் வருவாங்க. ஆனா நம்ம கரும்பு இருக்குது இல்ல, இனிக்கும் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கரும்புக்கான, இந்திய கரும்புக்கான சுவையை கொடுத்தது ஜானகி அம்மா என்ற ஒரு பெண். அவங்க ஒரு குரோமோசோம் கேட்டலாக்கை உருவாக்கி முதல் முதல்ல வெளிநாட்டுல போய் தாவர இயலுக்கு பட்டம் பெற்றவர்கள். அதனால இன்னைக்கு தான் அறிவியல்ல இருக்காங்க, பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றாங்க, மேலை நாடுகள் ரிசர்ச் பண்றாங்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா முன்னோடிகள் நிறைய தடைகளை உடைச்சு, அண்ணாமணி என்ற ஒரு பெண்மணி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சென்னையோட மீடியாட்டிக்கல் சொசைட்டி, அதுல வந்து அந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட தலைவரா அவங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுல வந்து எல்லா பெண்ணுக்கும் வைர நெக்லஸ் கல்யாணத்துக்கு போடுவாங்க.

0: போடுவாங்களாம். அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, எனக்கு பயிர் நெக்லஸ்லாம் நீங்கள் போட வேணாம், அந்த காசு எனக்கு இப்போயே கொடுக்கு. அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அறிவியல் விரிவுக்கு அந்த புத்தகம் தான் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்பயும் நம்ம வந்து புத்தகத்தை குழந்தைகளுக்கு நண்பனாக்கணும், அவங்களுடைய போகின்ற எல்லையே வேற அப்படின்றது என்னோட விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அறிவியலில் ஈடுபடாத துறையே இல்லை என்று சொல்ல முடியும். நம்ம கொரோனா வரமேது அதுக்கான மருந்துகள் கண்டுபிடித்ததில் பெண் மருத்துவர்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்துக்கு. அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த கருவிகளை உண்மையில பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. மருத்துவத்துறையில் பெண்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப கணிசமான அளவு இருக்குது. பெண்கள் வந்து தொடர்ந்து அறிவியல் துறையில் ஈடுபடுவதற்கு அந்த உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு சில தடைகள் இருக்கு. அந்த தடைகளை நீக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: ஓகே, அதாவது அறிவியல் ஆராய்ச்சியில பெண்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பயணிச்சிருக்காங்க. அதுல கணிதத்துல ஆரம்பிச்ச சகுந்தலா அம்மா அவங்கள இருந்து எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஷார்ப் மைண்ட் இருக்கக்கூடியவங்க பெண்கள். அதனால ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கு பெண்களுக்கு வந்து மிக அதிகமான ஆற்றல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும், இந்த அறிவியல்ல சாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு என்ன தேவை?
0: முதல்ல பெண்களால எல்லா சப்ஜெக்ட் படிக்க முடியும். அதாவது சப்ஜெக்ட் வந்து ஹார்ட் சப்ஜெக்ட், சாஃப்ட் சப்ஜெக்ட்ன்றது பிரிவு இருக்கு. இன்ஃபீரியர் சுப்பீரியர் கூட சொல்லலாம். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ஹார்ட் சப்ஜெக்ட். பயாலஜி கூட, அப்புறம் இந்த ஹியூமானிட்டிஸ் சொல்றோம்ல, அது எல்லாம் இன்ஃபீரியர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம். அந்த விஷயங்கள், அதாவது அந்த ஹார்ட் சயின்ஸ் ஆண்களுக்காகவும், இந்த சாஃப்ட் சயின்ஸ் அப்புறம் வந்து இன்ஃபீரியர் சயின்ஸ் எல்லாம் பெண்களுக்காகவும் வச்சு. ஆனா நினைச்சு பாருங்க, டைப்ரைட்டிங் ஒரு மிஷின் வந்தப்ப டைப்பிஸ்ட்ன்ற விஷயங்கள் வந்து நம்ம சினிமால மட்டும் இல்லை, அதுதான் பெண்களை வந்து முதல்ல வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. ஏன்னா அந்த விரல் வாகு அதெல்லாம் வந்து பெண்களுக்கு இருப்பதனால டைப்பிஸ்ட் பெண்கள் கொண்டு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு யாராச்சும் டைப்பிஸ்டோட நின்றுவாங்களா? அதுக்கு மேல போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பெண்களுக்கான தடை வந்து என்னன்னு கேட்டா, பெண்ணுன்றது உலகத்தினுடைய உற்பத்தியினுடைய மையம் வந்து பெண். அதனால அந்த உடல் சார்ந்து சில விஷயங்கள் பிரத்யோகமா பெண்ணுக்கு இருக்கு. அவங்களுடைய அந்த விஷயத்தை வந்து ஒரு பயாலஜிக்கல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணா நிறைய விஷயங்கள், அது ஒரு தடைன்னு எடுக்காம இந்த காலத்துல சில விஷயங்கள் மாறி இருக்கு. ஒரு போன நூற்றாண்டுல இருந்து இந்த 26 வருஷத்திலே பார்த்தமே கூட நிறைய மாற்றங்கள். அந்த பெண்களுக்காக பிரத்யோக பொருட்கள், அவங்க பூப்படைந்ததுல இருந்து உள்ள மாத விளக்குல இருந்து உள்ள விஷயங்கள், அப்புறம் அவங்களுடைய கருவுற்ற காலத்துல அவளுக்கு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தவிர்க்க முடியாது. நம்மளுடைய உலக விரிவாக்கத்துக்கு ரொம்ப அவசியம் சொல்லிட்டு அந்த தடையை ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு சமூக கண்ணோட்டம் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. பெண்ணுக்கு வந்து நேரத்தை பத வைக்கிறது, பெண்ணை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி பூட்டி வைக்கிறது இருக்குது இல்ல, அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பா உடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பெண்ணுக்கு லைஃப்ல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அதை வந்து குடும்பத்துடைய பேரே கெட்டு போச்சு என்ன, ஒரே ஒரு எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கையில ஏதாச்சும் விபத்துகளோ அல்லது அவங்க வாழ்க்கையில ஒரு சங்கடங்களோ ஏற்பட்டா, ஆணுக்கு அந்த சங்கடங்கள் ஏற்பட்டா பாக்குறது மாதிரி நம்ம பெண்களுக்கு பாக்குறது இல்லை. அது குடும்பத்தினுடைய இதே கௌரவத்தை காப்பாற்றக்கூடியவள் பெண் என்று இன்னுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் வந்து நம்மளுடைய மனப்பாங்கினுடைய உண்மையான விஷயங்கள் கிடையாது. அப்புறம் நம்ம வந்து பெண்ணு இந்த படிப்பை படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்கு போனா போதும், பெண்ணு கசக்க கூடாது, மென்மையானவள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள், உதாரணமா முதல் முதலாக நம்முடைய டாக்டர்ல முக்கியமானவங்கன்னு கேட்டா ஜோஷி என்ற ஒருத்தவங்க, அவங்க வந்து ரொம்ப இளம் வயதிலே அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இறந்து போச்சு. குழந்தை இறந்து போனோன்னா அவங்களுக்கு வந்து மகப்பேறு மருத்துவ படிக்கணும்னு ஆசை. அவர் கணவனுடைய உதவியோடு அவங்க போய் அங்கே மகப்பேறு மருத்துவ படிச்சு இங்கே திருப்பி வந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது, அதுக்கு இங்கே உள்ள வசதிகள் வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சலாக இருக்கு, நம்ம போயிட்டு கற்றுட்டு வந்து நம்ம சமுதாயத்துக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இங்கே உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது. முத்துலட்சுமி ரெட்டி என்ற பெண்மணி நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு மருத்துவர். இன்னைக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட்னு சென்னையில் இருக்கு. அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து உலகத்தினுடைய தரத்தில் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சொல்லுவோம்ல, அடிக்கல் நாட்டினவங்க அவங்க. அவங்க அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், ஆண் பெண் சமத்துவத்துக்கும் பெண் உரிமைக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கமலா சொஹானின்னு ஒரு லேடி, அவங்க வந்து ரொம்ப அருமையாக அண்டர் கிராஜுவேஷன் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் ஆசை. யார்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணணும் ஆசை? சசிவி ராமனோட போய் ரிசர்ச் பண்ணணும் ஆசை. சசிவி ராமன் யார்? ஆசியாவிலே இயல்பியல்ல முதல்ல நோபல் பரிசு பெற்றவர். ஆனால் அவர் வந்து ஆணோட சேர்ந்து நீ வந்து வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது, நீ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவ, பயங்கர போராடி உங்கள்ட்ட தான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களுடைய படிப்பும்

0: அவங்களுடைய செயல்முறையும் நல்லா இருந்ததுனால அதன் அடிப்படையில் அப்புறம் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்ட பிறகு விமென்ஸ்க்குலாம் நான் தனியாக ஹாஸ்டல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு போராட்டம் போட்டு சசிவனுடைய மனைவியே அவங்களுக்காக போராடி அவங்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டால், இந்த சமூக மனநிலை இருக்குதில்ல, அது ஒரு பெரிய தடைக்கல். அந்த தடைக்கல் உடையும் பொழுது தான் நம்ம விஷயங்கள் ரொம்ப மாறும்னு சொல்லிட்டு இந்தியா மாதிரி உள்ள நாடுகளில் அந்த விஷயங்கள் பெரிய தடைக்கல். அது என்னைக்கு படிக்கல்களாக மாறுதோ அன்னைக்கு பெண்ணுடைய முன்னேற்றம் ரொம்ப நிறைய.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. மேடம், இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் வந்து பெண்களுக்கு என்னெல்லாம் தடை கற்களா இருக்கு அப்படிங்கறது, சமூக கட்டமைப்புல இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொன்னீங்க. இப்ப பெண் விஞ்ஞானிகள் அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம்?
1: உதாரணமா நீங்க பாருங்கன்னா, கருவிகள், எந்திரங்கள், மாவரைக்கிற கருவி, பழச்சாறு பண்ற கருவிகள்லாம் ரொம்ப நாளா இருந்தது. ஆனா என்னைக்கு வீட்டுக்கு கிரைண்டர் வந்துச்சோ, என்னைக்கு வீட்டுல ஜூஸ் பண்ற மிஷின் வந்துச்சோ, அப்பதான் நிறைய பேருக்கு கிடைச்சது. அந்த வடிவமைப்பு இருக்குது இல்ல, அதுல பெண்கள் இயங்குத்தன்மை எப்படி இருக்கும், என்ன ஹைட்ல இருக்கும், ஆணுக்கு பண்ற உயரத்துல பெண்களுக்கு கருவி பண்ண முடியாது. முதல்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆட்டுக்கல்ல என்ன பண்ணி குழவி சுத்துது, பேஸ் சும்மா தான் உட்கார்ந்துருக்கு. ஆனா இங்க எந்த கருவி சுத்துது பாருங்க, குழவிதான் சுத்தும், பேஸ் இருக்கு. இப்ப அங்க என்ன பண்ணுது, நம்மளுடைய கிரைண்டர்ல பேஸ் சுத்துது, குழவி அதுக்குள்ள நிக்குது. இந்த மாற்றங்கள்லாம் கூட அந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து பெண்கள் வந்து கருவிகளை பயன்படுத்த முடியும். முதல்ல இன்னொரு பெரிய ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, முதல் விஞ்ஞானியான பெண்ணு தான். இது நான் பெண்ணா இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்லல, வேட்டையாடுற சமுதாயம் தானே முதல்ல சமுதாயம் இருக்கு. அப்படி போகும்போது பெண் வந்து மகப்பேறின் காரணமாக வேட்டைக்கு போகாம வீட்டுல இருக்கும் பொழுது, அவ ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிறைய குறை இருக்கு. அதுல சில குறையை மட்டும் நம்மளால சாப்பிட முடியுது, எல்லா குறையும் ஏன் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அந்த விதைகளை சேகரித்து அவள் வீட்டு, இப்ப இப்ப கூட பாருங்க, ஆணுக்கு கார்டனிங்ல விவசாயி ஆணா இருக்கலாம் வீட்டுல, ஆனா கார்டனிங் வீட்டுல ஒரு செடி வளர்க்கணும்னா அதுக்கு பெண்கள் தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்படி பண்ண அந்த ஆராய்ச்சிகள் விவசாயத்தை சொசைட்டி முன்னேறிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஹோம் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பெண்கள் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அது பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கும் பொழுது அது ஆண்கள் கையில போயிடுது. ஆனா வீட்டுல ஹோம் சயின்ஸ் பண்றது இருக்குல்ல, என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்னைக்காச்சும் ஒரு பசை மாதிரி சாதத்தை நம்ம அம்மா நமக்கு படைச்சிருக்காங்களா? சாப்பிடறதுக்கு வந்து என்னைக்கும் நல்லா நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த வகையில தான் சாதம் வேற வேறையா நிறைய நல்லா போட்டு குழம்பு போட்டு சாப்பிடற மாதிரியே இருக்கு. இந்த இருக்குதுல கெமிஸ்ட்ரியில பெண்கள் ரொம்ப தேர்ந்தவங்க. இப்ப நம்மளுடைய விஞ்ஞானியிலே பாத்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்புறம் பெண்கள்ல பார்க்கும் பொழுது நம்மளுடைய விஞ்ஞானியில முக்கியமா பார்க்கும் பொழுது, முன்னாடியே நான் வந்து அந்த கமலா சோஹானியை பத்தி சொன்னேன். கமலா சோஹானி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இயற்பியல்ல அவங்க பயங்கரமான விஷயங்கள் பண்ணிட்டு, வானவியல்ல அவங்க பயங்கரமான விஷயங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திரா மேடம் வந்து ஏழை நாடுகளுக்கு சமமா என்ன பண்ணாங்க கேட்டா, ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் மூலம் குழந்தைகள் உண்டாகிறத முதல்ல முதல்ல லண்டன்ல தான் மேரி பிரவுன் பெண் குழந்தை பிறந்தாங்க. அதுக்கு 10 வருஷம் கூட இல்ல நமக்கு வந்து அந்த மாதிரி செயற்கை முறை கருவுதல் மூலமா குழந்தைகள் உண்டாக்குறது இந்திரா என்ற பெண் டாக்டர் வந்து பாம்பேல பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான முன்னேற்றம் சொல்ல முடியும். அசிமா சாட்டர்ஜின்னு ஒரு முக்கியமான பெண்மணி, சமையல் சிறந்த வேதியியல் நிகழ்வுன்னு சொன்ன இந்த விஷயத்தை பண்ணதுல அசிமா சாட்டர்ஜி முக்கியமானவங்க. நம்ம இந்தியால வேதியியலை பத்தி படிச்சுட்டு மேலை நாடுக்கு சென்று அங்கேயும் இந்த வேதியியலும் மருத்துவம் விஷயங்கள்லாம் படிச்சுட்டு மலேரியா எதிர்ப்பான நோய், வலிப்பு நோய்க்கான மருந்து, மருத்துவ தாவரங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்திய அறிவியல் துறையில அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. பீபா சௌத்ரி என்ற ஒரு பெண்மணி, இந்த காஸ்மிக் ரே என்ற ஒரு துகள் இயல்பியல ஒரு முக்கியமான துகள், அந்த துகளை பத்தி அவங்க சிறப்பான ஆய்வுகளை பண்ணியிருந்தாங்க. அண்ணாமணி வந்து நான் சொன்ன நம்மளுடைய மெட்ரியாலஜிக்கல் சொசைட்டியோட தலைவராக அவங்க இருந்தாங்கன்னு சொன்னேன். இதோட வானிலை ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக இந்த வானிலை ஆய்வுத்துறையில பண்ணாங்க. ரொம்ப முக்கியம், அவங்க நிறைய கருவிகளை பத்தி கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய விண்ட் எனர்ஜி பத்தி உள்ள கருவிகள், சூரிய கதிர்களை பத்தி அளவீட்டு கருவிகள் போன்ற பல கருவிகளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கமலா சோஹானி வந்து நிறைய பாலின சமன்பாட்டுக்காக உழைச்சவங்கள முக்கியமான விஷயம். அப்புறம் கல்பனா சாவ்லா பத்தி சொல்லும் பொழுது, அவர்கள் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து முக்கியமான நிகழ்வுகளை வரலாற்று உண்மைகளையும் அவர் கண்டுபிடிச்சவங்கள அவங்க முக்கியமான ஒன்று. ரீத்து கரிவால் என்ற பெண் வந்து ராக்கெட் ஏவுதல்ல முக்கியமான பணிகளை, நம்ம நிறைய கனவுகளை விதைத்து கொண்டே இருப்பவர்கள். முத்தையா வனிதா என்ற பெண்மணி அந்த சந்திராயன் போன்ற நிகழ்வுகள்ல

0: அவங்கள முக்கியமான விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. இந்தியாவிலுடைய விஞ்ஞானிகளை பார்க்கும் பொழுது நமக்கு கங்கனா என்ற ஒரு மருத்துவர் நம்மளுடைய கோவிட் காலத்துல கோவிட்டுக்கான மருந்துகள் தயாரிப்புல இந்தியாவுக்கு முக்கியமான வழிகாட்டியாக இருந்தாங்க.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்க பல துறைகள்ல ஆய்வுகளை பண்றதுல. இப்போ இன்னும் எதிர்கால பெண்களுக்கு ஆராய்ச்சி துறையில் எப்படி இருக்கு?
2: பெண்கள் ஆராய்ச்சி துறையில பண்ணணும்னு சொன்னா குவாலிபிகேஷன் அங்க போறது எல்லாமே வந்து ஒரே மாதிரிதான். ஆணுக்கு இருக்கின்ற அதே விஷயங்களை அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனா ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல அவர்களுடைய தடைகள் ஏதாச்சும் வந்தா அது

0: லீவுலாம் நிறைய கொடுக்கணும். அவங்க மறுபடியும் அவங்க பதவி போகாம மறுபடியும் அதுல கன்யூ பண்றதுக்குள்ள இதுகளை பண்ணணும். அது நம்ம இந்திய அரசாங்கமும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கு. உதாரணமா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு மகப்பேறுக்கான விடுப்பு இப்ப அரசாங்கம் கொடுக்குது. அதை தாண்டியும் அவளுக்கு தேவையே இருக்குமானால் அவர்கள் பண்றதுக்கும் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது விஞ்ஞானிக்கெல்லாம் எப்படி முடியும் நம்ம கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்களுடைய திறமைகளால தடைபடாமல் இருப்பதற்காக கொஞ்சம் நிறைய லீவு அந்த மாதிரி விஷயங்களை ஆண்களுக்கு உள்ள வரையறையிலிருந்து பெண்களுக்கு மாற்ற வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. நிறைய துறையில வந்து பெண்கள் வந்து ஒரு லெவல்ல நின்றாங்க, அடுத்த லெவலுக்கு போகாம மிக உயர் பதவி அவங்க எங்க ஆராய்ச்சி பண்றாங்களோ அந்த ஆராய்ச்சி நிலையத்துல உயர் பதவியில பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது மாதிரி 24 மணி நேரமும் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்களையும் அந்த பெண்களுக்கு உள்ள அமைப்புல அதை பண்ணணும். யாரு சீனியரோ அவங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுக்கணும். பெண் என்பதனால பெண்களும் மறுக்கக்கூடாது, அரசாங்கமும் மறுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்புறம் என்னன்னு கேட்டா பெண்கள் வந்து வேலை நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரமும் டோட்டலா ஒர்க்கிங் அவர்ஸ் ஒன்னா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு உள்ள நேரங்களை அவங்க எடுத்துக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது. கண்டிப்பா ஒரே ஆராய்ச்சி கருதான், அதை ஆண்கள் பார்ப்பதற்கும் பெண்கள் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பெண்கள் உலகம் ஆண் உலகம் என்று வித்தியாசம் இருக்கு. உடல்ல சில பெண்களுக்கு சில வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் சேர்த்துதான் அந்த நம்மளுடைய ஆராய்ச்சியில பெண்களை நம்ம ஈடுபடுத்த முடியுமா. இப்ப மேரி கியூரியோட படத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தா அவங்க எவ்வளவு லீனா இருக்கிறாங்க, ஆனா அவங்க ரெக்கார்டை யாருமே உடைக்கல. ஏன்னு கேட்டா இயல்பில ரெண்டு விஷயம் அவங்க நோபல் பரிசு பெற்றாங்க. ஒன்னு பிசிக்ஸ்ல அவங்க கணவனோட சேர்ந்து பியரி கியூரியோட பெற்றாங்க ரேடியேஷனுக்காக, அடுத்தது ரேடியம் கண்டுபிடித்ததுனால அவங்க பெற்றாங்க. உலக நாடுகள் எல்லாம் ஆராய்ச்சிக்காக ரேடியத்தை பண்ணுச்சு. எந்த ஆராய்ச்சி பண்ணாங்களோ அந்த ஆராய்ச்சியிலே அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து தன்னுடைய அதுவும் இல்லாம அது நோபல் குடும்பம்னு சொல்லணும். அவருடைய மகள் வந்து ஐரின் கியூரியும் அவங்களோட சேர்த்து பண்ணி அவங்களுக்கும் அவருடைய ஃபெட்ரிக் கியூரி அவங்களுடைய மருமகனுக்கும் சேர்ந்து அவங்களும் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஒரே குடும்பத்தில் மூன்று நோபல் பிரைஸ் பெற்ற குடும்பம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க கேட்ல, லிட்டில் கியூப்ஸ் என்ற ஒரு கருவியை வச்சுட்டு செகண்ட் வேர்ல்டு வார் டைம் போய் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களுடைய உடல் எப்படி நலிவுட்ட போது கூட அவங்க பண்ணாங்க. அவங்களுடைய ரேடியேஷன் என்ற ஆராய்ச்சிக்காக அவங்க நோபல் பிரைஸ் பெற்று அதனாலே அவங்களுடைய முடிவு வந்துச்சு. அதனால என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஆராய்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆணுக்கு இணை பெண்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டு அவர்களுடைய நேரம் அவர்களுடைய மகப்பேறு விடுப்பு இதெல்லாம் இன்னும் திட்டமிடணும். நிறைய விஷயங்கள்ல இந்தியா உட்பட பல நாடுகள் முன்னேறி இருக்கு, இன்னும் முன்னேறும் என்று நம்புவோமா.
1: இல்ல இப்ப பொதுவா வந்து ஒர்க் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த உளவியல் ரீதியாக பெண்களுக்கான வேலைக்கான நேரங்கள், வேலை செய்யக்கூடிய தன்மைகள், வேலைகள் இது எல்லாமே வந்து வித்தியாசப்படணும் அப்படின்னு சொல்லியே ஒரு சைக்காலஜி பிரிவு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கையில பெண்களுக்காக இங்க ஒரு வகையான ஹைபிரிட் ஒர்க்கிங் மெத்தட் அப்படின்னு இப்போ இன்னும் கான்செப்ட் வளர்ந்துதான் வந்துட்டு இருக்குது. இது வந்து வெளிநாடுகள்ல இது பிரபலியமா இருக்கு, ஆனா இங்க வந்து இன்னும் அந்த ஒர்க் சைக்காலஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவு இல்லை. அதாவது ஹைபிரிட் ஒர்க்கிங், சில நேரங்கள்ல வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம், சில நேரங்கள்ல அலுவலகத்துக்கு சென்று வேலை பார்க்கலாம், நேரம் காலம் வித்தியாசப்படலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியாக ஒரு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. சோ அதெல்லாம் ஒன்று கூடி வரும்போது நிச்சயமாக பெண்களும் அறிவியல் துறையில மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகளுக்கு அவங்களுக்கு பெரிய இடம் கிடைக்கும் அப்படின்னு நாம நம்பலாம்.
0: ஆமா கண்டிப்பா. ஆசிரியர்னா நின்றுதான் பாடம் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. சமீபத்துல வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு முடிச்சுகள் சுட்டி கொண்டு இதுக்கு வந்து ஆசிரியருக்கு நிறைய இருக்குது. ஆனா ஆசிரியர்கள் வந்து நின்றுட்டு பாடம் எடுக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிறதுக்கே ஒரு பெரிய வேலையெல்லாம் இருக்குற விஷயங்கள்ல. ஆனா ஆசிரியர்கள் வந்து குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்தும் இருக்கணும். எப்படி வந்து ஒரு கடையில வேலை செய்யற ஊழியர்களுக்கு வந்து உட்காருவதற்கு இருக்கை கொடுக்கணும் வேணுமே, ஆசிரியர்களை உட்கார்ந்தும் பாடம் எடுக்கலாம். ஏன்னா ஆசிரியர் வந்து ஸ்மார்ட் கிளாஸ்ல வந்து டிவியில எடுத்தாலோ அல்லது வகுப்புல எடுத்தாலோ அவங்க நின்றுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசிரியர்களுக்கு வந்து தொடர்ந்த வகுப்புகள் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்க எத்தனை மணி நேரம் நிக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வே பண்ணி ஆசிரியர்களுக்கு உட்காரத்துக்கு நேரம் கொடுக்கணும். இத்தனைக்கு மேல பீரியட் கொடுக்க கூடாதுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கூட நம்மளுடைய பெண்களுடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு.
1: சோ ஆராய்ச்சி துறையில இன்னும் பல முன்னேற்றங்கள் வர வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. குறிப்பாக இப்போ அறிவியல் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு நிறைய தளங்கள் நமக்கு தேவை. அதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது உங்களுடைய இந்த அறிவியல் இயக்கம். இப்போ இந்த இயக்கத்தின் வாயிலாக பெண்களுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கிற மாதிரி என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க?
1: நாங்கள் எந்த வான் நிகழ்வு நடந்தாலும் அதை உடனே வந்து குழந்தைங்கள்ட்டையும் பெரியவங்கள்ட்டையும் கொண்டு போவோம். உதாரணமாக நம்ம சொல்றோம், டெய்லி 12 மணிக்கு நம்ம உச்சிக்கு மேலே சூரியன் வருது நினைக்கிறோம், இது புதுக்கருத்து. அதே மாதிரி சூரியன் எப்பயும் கிழக்க தோன்றி மேற்குல மறையுதுன்னு சொல்றோம், அது புதுக்கருத்து தான். வருஷத்துல 2 நாள் தான் நம்ம ஊர்ல கிழக்குல தோன்றி மேற்குல சூரியன் மறையுது. ஒன்னு வந்து வடக்க போமேது சூரியன், ஒன்னு தெற்க போமேது. உத்தராயன் நமக்கு ஏப்ரல் 21, தட்சிணாயன் நமக்கு ஆகஸ்ட் 22. சமீபத்துல ஆகஸ்ட் 22 நாங்க நிழலில்லா நாள் எடுத்து, அதாவது அன்னைக்கு 12-14 நம்மளுடைய நண்பகல், அன்னைக்கு நீங்க சூரியனுக்கு கீழே நின்னீங்கன்னா உங்க நிழல் கால்குள்ளே ஓடும். அந்த நிகழ்ச்சியை 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு மேல ரயில்வே
2: அதை எப்படி வேகுது, வாட் இஸ் த சயின்ஸ்ன்றது, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். தாளை போட்டா போய் தலைக்கு போறது நேரம் ஆகுது, அந்த தாளே அப்படியே சுருட்டி போட்டீங்கன்னா சீக்கிரம் போயிடுது. ஏன் தாள் சீக்கிரம் போகல, அதே சுருட்டி போட பேப்பர் போச்சு. இதுதான் கலீலியோ பைசா குரோபுரத்தில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தானே இது. அது என்னன்னு கேட்குது. இது என்னன்னு கேட்டால் நம்ம சயின்ஸை பத்தி தெரியாதவங்களே இல்லை, எல்லாருக்கும் அறிவியல் தெரியும். அதுலயும் பாண்டிச்சேரியில் வந்து லிட்ரஸி ரேட்டு 80% இருக்கும்போது எல்லாரும் 10th வரைக்கும் உலகத்துல 10th வரைக்கும் இல்ல சயின்ஸ், பொது சயின்ஸ் நாங்க அறிவியல் இயக்கத்தை கண்டுபிடிச்சது. அப்ப எல்லாருக்கும் அடிப்படை சயின்ஸ். நான் வெளிநாடுகள் எல்லாம் போய் பார்த்து அந்த சயின்ஸ் புக் எல்லாம் பார்த்தா எல்லா நாட்டோட சயின்ஸ் புக் எல்லாம் ஏற்கனவே ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப நம்மளும் அதே தான் படிக்கிறோம். ஜென்ரல் சயின்ஸ் நமக்கு 10th கிளாஸ் வரைக்கும் தெரியும். அதை வச்சு நம்மளும் நம்ம சுற்றி இருக்க உலகத்தையும் புரிஞ்சுக்கொள்வதற்குள்ள ஏற்பாடுகளை நிறைய செஞ்சு தரும்.
0: இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னும் போது ஆய்வு கூடங்கள், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆய்வகங்கள் எந்த அளவுக்கு புதுச்சேரியில இப்போ ஆய்வு கூடங்கள் ஆய்வகங்கள் எல்லாம் இருக்குது அறிவியல் ரீதியான ஒரு ஆராய்ச்சிகளுக்காக?
1: நம்ம உதாரணமா பார்க்க முடியுது, மெடிசன்ல நம்ம ரொம்ப எக்ஸப்ளரியா இருக்கும், ரொம்ப முன்னேற்றமா இருக்கிறோம், நிறைய ஆராய்ச்சிகள் போகுது. அதுக்கு வந்து நிறைய ஐசிஎம்ஆர்ன்ற துறைகள்லாம் இருக்கு, அதுக்கு ஃபண்டு மெடிக்கல் விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. ஆனா மற்ற விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது, ஒரு இயல்பியல் ஆராய்ச்சி, வேதியியல் ஆராய்ச்சி, உதாரணமா பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ பக்கத்துல இருக்க வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஆராய்ச்சி, நோய் பரப்பும் கிருமிகளுக்கு ஒரு

முக்கியமான விஷயமா அந்த ஆராய்ச்சி நிறுவனமா அது இருக்கு. நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் லேப் அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னோடிகளா தான் இருக்கு. நிறைய பேர் அதில் ரிசர்ச் பண்ணினே இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஸ்கூல் லெவல்ல ஆராய்ச்சிகள் பத்தாது. லேர்னிங் பை டூயிங், கிட் வச்சு அதை செய்யறது, எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கறது, பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு, பிராக்டிக்கல் மார்க் இருக்கு, எல்லாருக்கும் 3 மார்க் வாங்கிடுறோம். ஆனா அந்த விஷயங்களை கருவிகளை செஞ்சு பார்க்கறோமா இல்லைன்னு ஏன்னு கேட்டா அந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஈஸியா படிச்சுட்டு ஈஸியா மார்க் வாங்குன்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அந்த விஷயங்கள் குறைவாக தான் இருக்கு. செய்து பார்த்தேன், புரிந்து கொண்டேன், இதுதான் நான் கேட்டேன் வந்து மறந்து போகும், பார்த்தேன் ஞாபகம் வந்தது, செய்தேன் புரிந்து கொண்டேன், இதுதான் கற்றலுடைய அடிப்படையான விஷயம். கையால செய்யும் பொழுதுதான் நமக்கு மல்டி சென்சஸ் நமக்கு அப்ளை ஆகும், அதான் செய்யணும். அதனால முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கருவிகளை கையாள்ந்ததால்தான் மனுஷன் உயர்ந்திருக்கான். இவ்வளவு கோடி மனுஷன் இருக்க இந்தியாவில சசிராமனுக்கு பிறகு யாரும் நோபல் பரிசு வாங்கவில்லை என்பதே ஒரு வட்டமான விஷயம். 1930களே அவர் வாங்கிட்டார். அந்த

0: நமக்கு அப்ளை ஆகும், அதான் செய்யணும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து கருவிகளை கையாள்ந்ததுனால தான் மனுஷன் உயர்ந்திருக்கான். இவ்வளவு கோடி மனுஷன் இருக்க இந்தியாவில் சசிராமனுக்கு பிறகு யாரும் நோபல் பரிசு வாங்கவில்லை என்பதே ஒரு வட்டமான விஷயம். 1930களே அவர் வாங்கிட்டார். அந்த ஒரு பெரிய ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. என்னைக்கு நம்ம கையால் செஞ்சு பார்க்குறோமோ அப்போதான் நம்ம வந்து கருவிகளை உற்பத்தி பண்ண முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நேர்களே, விநாயக கமிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இப்ப குறிப்பா வந்து கனவு காணக்கூடிய ஒரு பெண் குழந்தை அறிவியல் துறையில சாதிக்கணும் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும்?
3: நேற்றைய கனவு தான் இன்னைக்கு நினைவாயிரு. அதாவது கனவு காணணும், ஆனா வந்து உறக்கத்தில் எல்லாம் விழித்து கொண்டே இருப்பதுன்னு யார் சொன்னாலும் தெரியும். கனவுன்றது நெஜத்துல நீ காண்பதுதான் கனவு. கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதியார் சொல்லியிருக்காரு. அதனால கனவுகள் மெய்ப்பட்ட விஷயங்கள் தான் நாம் நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து சென்றிருக்குது. ஒரு குழந்தை வந்து சயின்ஸ் பொறுத்த இருக்கும் வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்கணும். யார் நம்மகிட்ட கேட்டாலும் அதுக்கு தெளிவான விஷயங்கள். உதாரணமா, சூரியனை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வந்துச்சு. உடனே நிறைய போன் கால்ஸ் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. உடனே அது கண்ணை பார்க்கலாமான பயத்துல கேட்டவங்க இருக்காங்க. அது என்ன ஒருறீங்கன்னு சொல்லிட்டு இது என்ன ரொம்ப அதிசயமான விஷயமானு கேட்டிருந்தாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் இப்ப தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால எல்லாருக்கும் விஞ்ஞானம் பிடிக்கும், எல்லாருக்கும் விஞ்ஞான மனப்பான்மை உண்டு. மூட நம்பிக்கைகள் இருக்கிறது தனி விஷயம், ஆனா மூட நம்பிக்கையில வெண்டி எடுப்பதற்கு என்ன வேணும்? நீங்க அறிவியல தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அதனால குழந்தைகளா இருக்க மீது இந்த கேட்கற விஷயத்தை நம்ம கல்டிவேட் பண்ணணும். அதை வந்து புடுங்கி எடுத்துடக்கூடாது. புட்டி வச்ச எதுவுமே யாருக்கும் பயன் இல்லாத இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, முதல்ல வந்து கேள்விகள் கேட்பதற்கு சயின்ஸ் இஸ் நாட் ஆன்சரிங் த கொஸ்டின். அதுதான் பள்ளிக்கூடம் பண்ணது. அதனால எல்லாருக்கும் ஏன் இந்த கேள்வி கேட்டதுனால தான் உலகம் இவ்வளவு வளர்ந்துருக்கு. அதனால ரொம்ப ஈஸியா ஆன்சர் சொல்றது, ரொம்ப கஷ்டம் நல்ல கேள்வி கேட்பது. ஒரு ரிசர்ச்சுக்கு என்ன, அந்த குவெஸ்டின் தான் ஒரு ரிசர்ச்சை கொண்டு போகுது. அப்புறம் மெத்தடாலஜி எழுதிருக்காங்க, ஹைபோதேசிஸ், நல்ல ஹைபோதேசிஸ் ரிசர்ச் எல்லாம் போறாங்க. அதனால ரொம்ப முக்கியம் கேள்வி கேட்க சொல்லணும். நிறைய பசங்க முன்னாடி சின்ன பிள்ளைகள் அப்படி துருதுரு இருந்தது, இப்ப துருதுரு இல்லைன்னு சொல்றோம். என்ன, கேள்வி கேட்டு நம்மளை குடைச்சிட்டே இருந்தது. நம்மளும் வாய முடுன்னு சொல்லிட்டா கூட பாதி கேள்விக்கு பதில் சொல்லி வளர வளர என்னன்னு கேட்டாங்க, பள்ளிக்கூடமும் சமுதாயமும் குழந்தையை வந்து என்னன்னு கேட்டா அமைதி ஆக்கிறது. அமைதி ஆக்கும் பொழுது கேள்வி இல்லாம போகுது. அதனால கனவு காணுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நம்மை சுற்றி யார் யாரு கனவு காண்றாங்களோ அந்த கனவுகளை மேம்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் நம்ம முன்னோடிகள் இருக்கு. வானமே இல்லை, அதனால நம்ம இந்த வழிகாட்டல் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
2: ரொம்ப மகிழ்ச்சி மேடம், நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்னும் ஆய்வுகள் நிறைய செய்யணும். பெண்கள் ஆராய்ச்சி துறையில, குறிப்பா அறிவியல் ஆராய்ச்சி துறையில நிறைய பரிமளிக்கணும். அதற்கான பாதை இன்னும் வெகு தூரத்துல தான் இருக்கு. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தளத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் இதுல ஈடுபடுவாங்க, ஊக்கப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சியில வந்து நீங்க எங்களோட இவ்வளவு நேரம் பல செய்திகளை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
3: ரொம்ப நன்றி. எனக்கும் அறிவியல் இயக்கத்தை பற்றியோ அறிவியலை பத்தியோ பேசுவது ஒரு நல்ல பொழுதாக இது அமைந்தது. நன்றி, வணக்கம்.

0: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹிரேவதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்து. இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.
1: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல். வேதா இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, புதுச்சேரி ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசநகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115 மற்றும் 88700-736-22. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 2:33. எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வேதா இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் PC சிலா இணைந்து பாடிய பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

தேவென்ற கானங்களில் ஒலிக்கவிருக்கும் பாடல் கே வி மகாதேவன் இசையில் பாலமுரளிகிருஷ்ணா பாடிய கம்பீரமான பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது FM ரெயின்போவில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: நேரம் 2:44. FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சியில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் மற்றும் எல்லாரீஸ்வரி இணைந்து பாடிய துள்ளலான பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்களில் பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய அழகான பாடல் திருட்வர் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

இக்காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் நாங்கள் சஹி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நம்ம உடம்புல ரத்தத்தை தினமும் தூய்மைப்படுத்தும் இயற்கையான சுத்திகரிப்பு நிலையங்கள் தான் நம்ம சிறுநீரகங்கள். அப்படிப்பட்ட உயிர்காக்கும் சிறுநீரகங்கள்ல நாள்பட்ட சிறுநீரக நோய் ஏற்படும் போது என்ன மாதிரியான உடல் உபாதைகள் உண்டாகும், அதன் ஆரம்பகால அறிகுறிகள் என்ன, எப்படி அதிலிருந்து நம்மள நாம பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ரங்கராஜன் டிவி அவர்கள். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
1: நேர்களே, நாள்பட்ட சிறுநீரக நோய் பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், நாள்பட்ட சிறுநீரக நோய் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன?
4: சோ இந்த நாள்பட்ட சிறுநீரக நோய்னா நமது சிறுநீரகங்கள் பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகள் படிப்படியாக சேதமடைக்கும். அது தன் வேலையை செய்ய முடியாமல் கடைசியில் வந்து பாழாகத்தான் இந்த நாள்பட்ட சிறுநீரக நோய். இது திடீரென ஏற்படும் இந்த சிறுநீரக நோய் வந்து இதுக்கும் டோட்டலாக வேறுபட்டது தான். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, கழிவுகள் உடலில் தேங்க ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பத்திலேயே நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது சிறுநீரகத்தை டோட்டலாக செயலிழக்க வழிவகுக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நாள்பட்ட சிறுநீரக நோய் வருவதற்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னா என்னென்ன?
4: ஸோ முக்கிய காரணங்கள் என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா, முதல்ல நீரிழிவு நோய், அதுவும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய். இரண்டாவது, நம்ம உடலில் இருக்க உயர் இரத்த அழுத்தம். ஸோ இதை தவிர்த்து நம்ம வேற என்ன அப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, பரம்பரையாக வர இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு ஒரு நோய் இருக்குது. அதை தவிர்த்து நீண்ட காலமாக வலி நிவாரணிகள், அதாவது டாக்டர்கிட்ட போய் பரிந்துரை செய்யாமல் டைரெக்டாக போயிட்டு மருந்துகளை வாங்குறோம்ல, அதை வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த நாள்பட்ட சிறுநீர் நோய் வரும், கண்டிப்பாக வரும்.
1: ஓகே டாக்டர், இந்த நீரிழிவு நோய்னு சொல்கிறீங்களா, இது எந்த அளவுக்கு நம்ம கிட்னியை வந்து பாதிக்குது?
4: ஸோ இந்த நீரிழிவு நோய் என்ன பண்ணும் அப்படின்னா, டைரெக்டாக போயிட்டு அந்த குளோமருலைன்னு சொல்லுவாங்க, குளோமருலைன்னா என்னென்னா, இந்த சிறுநீரகத்தில் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் இருக்கும், அது நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும்போது கரெக்டாக வந்து யூரினாக அது ப்ரொடியூஸ் பண்ணும், சிறுநீராக ப்ரொடியூஸ் பண்ணும். அது கரெக்டாக அந்த நீரிழிவு நோய் போய் அதை டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, புரதங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். புரதங்கள் வெளியேற ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்தடுத்து மேலும் மேலும் அது டேமேஜ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ டேமேஜ் கொண்டு வரும்போது நாள்பட்ட வியாதியாக இது மாறுறதுக்கு இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நம்ம டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்றது சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், உயர் ரத்த அழுத்தம் வந்து சிறுநீரகத்தை வந்து எந்த அளவுக்கு சிதைக்குது, அதோட செயல்பாட்டை?
4: ஸோ இந்த உயர் ரத்த அழுத்தம் BP என்றது எப்படி நம்மளோட சிறுநீரகத்தை பாதிக்க ஏற்படும்னா, கரெக்டாக அந்த ரத்த நாளங்களை போய் சுருக்கிடும். சுருக்கிட்டு ரத்தம் வந்து ஓட்டம் கம்மியாயிடும் சிறுநீரகத்துக்கு. அப்போ அதுக்கு தேவையான கிடைக்கக்கூடிய ரத்தமும் அதுக்கு தேவையான கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலப்பொருட்களும் கிடைக்காம இருக்கிறதுனால அது டேமேஜஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் லாங் டர்மாக கிடைக்கும் போது கண்டிப்பாக அது டேமேஜஸ் கொண்டு வரும். ஸோ இதை வந்து ஹைப்பர்டென்சிவ் நெஃப்ரோபதி அப்படின்றது சொல்லுவோம் நம்ம.
1: ஓகே டாக்டர், அடுத்தது நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம், பாண்டியன் ஜெயா பேசுகிறேன்.
1: ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க.
5: வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
5: இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கணும், ஆனால் நம்ம 1/2 லிட்டரே குடிச்சா அந்த மாதிரி கிட்னி பாதிப்பு வருமா டாக்டர்?
4: கண்டிப்பாக வரும். உடனே வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது நாள்பட்ட வியாதின்றதுனால நம்ம ரொம்ப லாங் டேர்மில் நீரை வந்து கம்மியாக குடிக்கிறோம், 1/2 லிட்டர் அந்த மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து

0: ஏற்பட்ட வியாதி சீக்கிரம் விரைவாக வரும். நம்ம அது உடனடியாக வரக்கூடியது தான் இந்த சிறுநீரகத்தில் கல் ஏற்படுறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் தான் உடனடியாக வரும். நாள்பட்ட வியாதின்றது இதே மாதிரி நம்ம தொடர்ந்து தண்ணி வந்து கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்னா அரவுண்ட் ஒரு 3-5 வருடங்களுக்கு கண்டிப்பாக நாள்பட்ட சிறுநீரக நோய் கண்டிப்பாக வரும்.
1: நன்றி.
2: டாக்டர், இப்போ இந்த நாள்பட்ட சிறுநீரக நோய் வர்றதுக்கான காரணங்கள் சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் அது வர்றதுக்கான அறிகுறிகள்னு இருக்கும்ல, என்னென்ன அறிகுறிகள் டாக்டர் வரும் அதனால?
0: ஸோ இந்த நாள்பட்ட சிறுநீரக நோயோட ஆரம்ப காலத்து கட்டத்தில் நம்மளுக்கு அறிகுறிகள் இருக்குமான்னு கேட்டால் இது அவ்வளோவா அறிகுறிகள் இருக்காது. ஸோ அதனால தான் இதை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதில் அப்போ சுத்தமாக எந்த அறிகுறியுமே வராதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா லேசான சோர்வு, அதோடு சேர்ந்து நைட்டு இரவு நேரங்களில் நம்ம அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது, அதே மாதிரி கண்ணை சுற்றி இல்லை கால்களில் லேசான வீக்கம் இல்லை பசியின்மை, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஒரு சில அறிகுறிகள் வரும். இதை நம்ம யூஸ்வலாக என்ன எடுத்து போனால் நம்ம உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்குது, ஸோ அப்படியே இதை கடந்து போயிடுவோம். ஆனால் இது கடைசியில் எந்த முடிவுக்கு வரும்னா லால்பட்ட சிறுநீரக நோயாக இது கடைசியில் முடியும்.
2: ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரக நோய் வந்து எத்தனை நிலைகள் இருக்குது, அதில் எதன் அடிப்படையில் இது வந்து பிரிக்கப்படுது?
0: ஸோ இந்த சிறுநீரக நோய் வந்து 5 நிலைகள் இருக்குது, 5 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம இதை வந்து இஜிஎஃப்ஆர் அதாவது குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வச்சு நம்ம சொல்லுவோம். இது இஜிஎஃப்ஆர் அப்படின்னா அதை வச்சு எப்படி பிரிப்போம் அப்படின்னா அது வந்து என்ன எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தை சிறுநீரகம் 1 நிமிடத்தில் எவ்வளோ சிறுநீராக மாற்றுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஜிஎஃப்ஆர் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இது நார்மலாக ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 மேலே இருக்கும், 90 ml 1 நிமிடத்துக்கு அவங்க அது வந்து சிறுநீராக மாறும். ஆனால் இன்கேஸ் இவங்களுக்கு யார் நாள்பட்ட சிறுநீரக நோய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது படிப்படியாக குறையும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா கிரியாட்டினின், அவங்களோட பாலினம் இல்லை அவங்களோட வெயிட், இதை பேஸ் பண்ணி தான் அவங்க நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது இதை 5 நிலையாக பிரிக்கிறோம். முதல் நிலை பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஃப்ஆர் வந்து மோர் தென் 90 அதாவது 90 மேலே இருக்கணும் ஒன்று. இரண்டாவது நிலை 60-89 இருக்கணும். மூன்றாவது நிலை 30-59 இருக்கும். நான்காவது நிலை 15-29 ml வரும். ஐந்தாவது நிலை தான் நம்ம இறுதி நிலைன்னு சொல்லுவோம், அது 15 கீழே இருக்கும். 15 ml 1 நிமிடத்துக்கு 15 ml ரத்தம் வந்து யூரினாக மாறுது.
2: ஓகே டாக்டர், இந்த ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா என்ன, அது அளவு எதை குறிக்குது நமக்கு?
0: ஸோ அந்த ஜிஎஃப்ஆர்ன்றது அதான் நம்ம கிட்னி எவ்வளோ வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி யூரினாக மாற்றுது 1 நிமிடத்துக்குன்றது தான் நம்ம ஜிஎஃப்ஆர்ன்றது சொல்கிறோம். இது வந்து நம்ம சிறுநீரகத்தோட செயல்பாடு அதை தான் மெயினாக குறிக்குது. ஸோ நம்ம இது வந்து ஜிஎஃப்ஆர் குறைய குறைய நம்ம சிறுநீரகத்தோட செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதை குறிப்பிடுது. இது
2: சிறுநீரக பாதிப்பை அறிய உதவும் ரத்த பரிசோதனைகள்னா என்னென்ன?
0: ஸோ மெயினாக நம்ம நிறைய டெஸ்ட்டுகள் பண்ணுறோம், பட் இதில் மேஜராக முதல்ல எடுத்தோடனே டெஸ்ட் பண்ண வேண்டியது யூரியா மற்றும் கிரியாட்டினின். இது ரத்தத்தில் செய்யக்கூடிய பரிசோதனை. இந்த கிரியாட்டினின் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தசை நம்மளோட தசைகள் இருக்குல்ல அதோட பயன்பாட்டினால் வர கழிவுகள் தான் இந்த கிரியாட்டினின்றது. இது யூஸ்வலாக வந்து சிறுநீரகம் வழியாக வெளியேறும். இந்த சிறுநீரகம் வழியாக வெளியேறது அது மட்டும் வழியாக தான் வெளியேறும். ஸோ இதோட நார்மல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0.6-1.2. இதுவே சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா சிறுநீரகம் வழியாக இந்த கிரியாட்டினின் வெளியேறாது. அப்போ வெளியேறாதப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம டெஸ்ட் மூலமாக எடுத்து அதோடய வேல்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து நாள்பட்ட கிட்னி நோய் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இது முதல் டெஸ்ட் எடுப்போம். இரண்டாவது என்ன டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா ரத்தத்தில் நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் அதாவது கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து, சோடியம், அப்புறம் பாஸ்பரஸ், யூரிக் ஆசிட், இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே மாறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கு அப்படின்னா நாள்பட்ட சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு. மூணாவதாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூரின் அதாவது சிறுநீரில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதில் புரதம் வெளியேறுதா. முன்கூட்டியே சொன்ன மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வரும் கிட்னி ப்ராப்ளமுக்கு அவங்களுக்கு இந்த புரதம் வெளியேறும். ஸோ அந்த புரதம் வெளியேறத யூரின் சாம்பிளில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 டெஸ்ட்டுகள் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இதை ரிஸ்க் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பரிசோதனையை செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம முன்கூட்டியே அறியலாம். ஏன் அப்படின்னா இது சைலண்ட் கில்லர்னு முன்கூட்டியே சொன்ன மாதிரி இதை நம்ம 1 வருடத்துக்கு அதிகமான ரிஸ்க் உள்ளவங்க

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 3:14. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
3: டாக்டர், இந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கறதுக்கு கிரியாட்டின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க டாக்டர். இந்த கிரியாட்டின் டெஸ்ட் எந்த சமயத்துல எடுக்கிறது அப்படிங்கறது டெஸ்ட், மார்னிங் சமயமா ஈவினிங் சமயமா, அண்ட் அந்த கிரியாட்டின் லெவல் எவ்வளவுக்கு மேல இருக்கிறது அப்படிங்கறது அபாயகரமானது, நார்மல் வேல்யூ அப்படிங்கறது என்ன, இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவாங்க, சிறியவர்களுக்கு சிறியவர்களுடைய கிட்னி, பெரியவர்களுக்கு பெரியவர்களுடைய கிட்னி அப்படின்னு கொடுக்கும் பொழுதுதான் கரெக்டா மேட்ச் ஆகுமா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டுடைய நவீன சிகிச்சை முறைகள் என்ன, யாரு கிட்னியை வந்து டொனேட் பண்ண முடியும், யாரு கிட்னி டொனேட் பண்ண முடியாது, என்ன கிரைடீரியா ஆர் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
4: கண்டிப்பா,
2: நன்றி சார்.
4: முதலில் நீங்க கேட்டது வந்து கிரியாட்டினின் எப்போ எடுக்கணும் அப்படின்றது. ஸோ கிரியாட்டினின் லெவல்ஸ் எப்போ எடுக்கிறது நல்லதுன்றது குறிப்பிட்ட கால அளவு இல்லை.
2: ஓகே சார்.
4: காலையிலே எடுக்கலாம், இல்லை ஈவினிங் எடுக்கலாம். நம்ம ஒரு பேஷண்ட் வராங்க, திடீர்னு

0: உங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் இல்லை யூரின் கம்மியாக போகிறாங்க, இந்த மாதிரி கடைசி கட்ட இதில் வரும்போது இரவு நேரத்தில் வரும்போது கூட நம்ம கிரியாட்டினை அளவெடுப்போம். அது வந்து காலையில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது காலையில் எடுக்கிறது தான். பட் இரவு நேரங்களில் எடுத்தால் அது மாறுபாடு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இரண்டாவதாக கேட்டது இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அதாவது மாற்று சிகிச்சை எப்படி பண்ணுறோம், எந்த யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக ரிலேட்டிவ்ஸ் இப்போ முன்னாடிக்கு இப்போ வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிட்னி வந்து மாற்று சிகிச்சை பண்ணும்போது அவங்களோட உறவினர்கள் தான் கொடுக்கணும். ஸோ இல்லைனா நெருங்கிய நண்பர்கள் கொடுக்கலாமே தவிர்த்து இது வந்து மீதி இருக்கவங்க வந்து கொடுத்துட்டு அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுக்குன்னு தனியாக ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணும்போது அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்கள் இவங்க மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற ரொம்ப உடல்நிலை ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ டயாலிசிஸ்ன்றது இது கிட்னி மாற்று சிகிச்சைன்றது கடைசி கட்டம், அதுக்கு முன்னாடியே பண்ணுறது தான் இந்த டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம்.
1: இது வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள்ட்ட இருந்து தான் வைக்கிறது அந்த மாதிரியா டாக்டர், இல்லை பெரியவங்களோட?
0: இது பெரியவங்களுக்கு பெரியவங்கள்டேருந்து வைப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த கிட்னி வந்து அளவு சரியாக இருக்கணும். ரெண்டாவது ஹெச்எல்ஏ அப்படின்றது ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேருக்கும் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு அதை எடுத்து கொடுப்போம். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிட்னி ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்குறாங்க, டோனார்ட்டேருந்து கொடுக்குறாங்கன்னும் போது அதை வாங்கிக்கிறவங்க அவங்களோட அடி வயிற்று பகுதியில் அதை பொருத்திடுவாங்க. செயலிழந்த கிட்னி எடுத்துருவாங்களான்னு கேட்டால் கிடையாது, செயலிழந்த கிட்னி அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இன்னொருத்தவங்க யார் டோனார் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட ஒரு கிட்னி தான் இருக்குமே, அவங்களுக்கு ஏதாவது ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு கிட்னி இருக்கிறவங்களுக்கும் அந்த இன்னொரு கிட்னி வந்து அதை காம்பன்சேட் பண்ணி நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த பாதிப்பும் அவங்களுக்கும் வராது.
1: ஓகே டாக்டர், சிறுநீரக நோயால் உடலில் ரத்த சோகை ஏன் ஏற்படுது சார்?
0: ஸோ சிறுநீரக நோயால் ரத்தம் ஏன் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிறுநீரகத்துக்கு வெறும் யூரின் அதை க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் அதோடய வேலையான்னு கேட்டால் கிடையாது. அதோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, எரித்ரோபாய்டின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணும், அதாவது உற்பத்தி பண்ணும். இந்த எரித்ரோபாய்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, போய் எலும்பு மஜ்ஜையில் போயிட்டு அந்த செகப்பணுக்களை தூண்டுற விதமாக இது பண்ணும். ஸோ அப்போ அது ஆர்பிசின்ற இந்த ஹீமோக்ளோபினை அதிகமாக சுரக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த நாள்பட்ட சிறுநீரக நோய் வந்துருச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எரித்ரோபாய்டின் லெவல்ஸ் கம்மியாயிடும், நம்ம உற்பத்தின்றது கம்மியாயிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, செகப்பணுக்கள் உற்பத்தியும் கம்மியாகும். அதனால தான் நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்படும். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாகி நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்படும். இந்த ரத்த சோகையினால நம்மளுக்கு உடல் பாதிப்புகள் நிறையா வரும். ரொம்ப டயர்டாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது மண் எடுத்து சாப்பிட்றது, அரிசி எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வரும். ஸோ இதை நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வு கொடுத்தோம் அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் அறிகுறிகளிலிருந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் எலும்புகள் ஏன் பலவீனமாகுது டாக்டர்?
0: சிறுநீரக பாதிப்பில் ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, வைட்டமின் டி அப்படின்றது குறைபாடு ஏற்படும். இந்த சிறுநீரகம் ஹீமோக்ளோபின் மட்டும் அதிகப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வைட்டமின் டி அப்படின்றத செயல்படுறதுக்கு இது முக்கியமான காரணம். ஸோ இந்த ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வைட்டமின் டியோட ஆக்டிவ் ஃபார்ம் சிறுநீரகத்தில் தான் மாறுபடும். அப்போ இந்த வைட்டமின் டி என்ன பண்ணும் அப்படின்னா, போயிட்டு எலும்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், உறுதிப்படுத்துறது தான் இதோட முதல் வேலை. இதுவே நாள்பட்ட கிட்னி ப்ராப்ளமில் நம்மளுக்கு அந்த வைட்டமின் டியோட அளவுகள் ரொம்ப குறைவறதுனால நம்மளுக்கு எலும்புகளும் வலுவிழக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து அந்த இப்போ அடிபட்டுது அப்படின்னா உடனே ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்குது ஈவன் இந்த சிகேடி பேஷண்ட்ஸ்க்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரக நோயாளிகளுக்கு வந்து தோலில் ஏற்படும் அதிகப்படியான அரிப்புக்கு வந்து என்ன காரணம் இருக்கும்?
0: இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு யூஸ்வலாக அதிகமாக தோல் வியாதிகள் அல்லது தோல் அரிப்பு வியாதிகள் வர்றது எதனால் அப்படின்னா, உடம்பில் பாஸ்பரஸ்ன்ற ஒரு உப்பு சத்து வந்து அதிகமாகும். ஸோ அந்த பாஸ்பரஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இது போயிட்டு இந்த தோல் கடியில் போயிட்டு செடிமெண்ட் ஆகி அது அரிப்புகளை உண்டுபடுத்தும். இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது யூரியா அப்படின்ற ஒரு மூலப்பூரும் அது வந்து அதிகமாகும். ஸோ அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் இந்த அரிப்பை அதிகப்படுத்தும். ஸோ இந்த இதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அதுக்கான டேப்லெட்ஸ், அதுக்கான மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இதெல்லாமே கம்மியாகும்.

0: உடம்புல வந்து நீர் கொத்துக்குது இல்லையா டாக்டர், ஸோ அது வந்து எதனால் ஏற்படுது இவங்களுக்கெல்லாம்?
1: இந்த நாள்பட்ட சிறுநீரக வியாதியில் யூஸ்வலாக நம்ம முன்கூட்டியே சொன்னோம், சிறுநீரகத்தோட வேலை என்ன அப்படின்னா ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி சிறுநீராக மாற்றுது. அது மட்டும் அதோடய வேலை இல்லை. ரெண்டாவது, அது உடம்பில் நம்ம அதிகமாக குடிக்கிற நீர் இல்லை அதிகமாக இருக்கிற நீரையும் அது வெளியேற்றிடும். ஆனால் கிட்னி பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அது அந்த வேலையை செய்யாமல் இருக்கும்போது உடம்பில் நீர்த்தேக்கங்கள் கொண்டு வரும், ஒன்று. ரெண்டாவது, நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுப் பொருட்களும் இதோடு சேர்ந்து தேங்கிறதுனால இதனால தான் பாதிப்புகள் அதிகமாகும். காலில் அல்லது முகத்தில் கண்ணை சுற்றி வீக்கம் ஏற்பட்டுறது, இது எல்லாமே முதல் கட்ட அறிகுறி. இதுவே தீவிர நிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரலில் நீர் தேங்க ஆரம்பிச்சிடும். இந்த நுரையீரலில் நீர் தேங்கும் போது தான் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்மனரி எடிமா அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு சொல்லுவோம். இது என்ன ஆகும், பல்மனரி எடிமா வந்துச்சுன்னா அப்படின்னா நுரையீரலில் நீர் தேங்க ஆரம்பித்தோடனே மூச்சு திணறல் அதிகமாக வரும். மூச்சு திணறல் இந்த நேரத்தில் நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அவங்க இறக்கிறதுக்கு கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடைசி கட்டமாக அவங்க வந்து பல்மனரிடிமா அப்படின்ற ஒரு டிசீஸோடு நம்மக்கிட்ட வருவாங்க. இதே மாதிரி நிறைய நோயாளிகள் நம்மளுக்கு கடைசி கட்டத்தில் தான் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ நாள் இருந்தது கூட தெரியாது. கடைசி கட்டத்தில் பல்மனரிடிமாவில் வரும்போது அவங்களுக்கு உடனே டயாலிசிஸ் பண்ணுறது மட்டும்தான் முதல் நடவடிக்கையாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், சிறுநீரக பாதுகாப்பிற்கு வந்து உணவில் வந்து உப்பு அளவு வந்து எந்த அளவுக்கு குறைக்கணும்?
1: நார்மலாக ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமான மனிதர் வந்து 5 கிராம் உப்பு வந்து எடுத்துக்கலாம். அதாவது சோடியம் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 5 கிராம். அது 5 கிராம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு தேக்கரண்டி. அதுவே ஒரு சிறுநீரக நோய் வந்தவங்களுக்கு அது அப்படியே பாதியாக 2 கிராம் தான் அவங்க ஒரு நாளைக்கு எடுக்கணும். ஸோ இது ஏன் அப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த உப்பு என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு யூஸ்வலான ஒரு சேயிங் சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உப்பு என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற நீரை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது நம்ம கிட்னி வேலை செய்யாததுனால உப்பும் வெளியேறாது. அப்போ உப்பு இருக்கும்போது உடம்புல ரத்தத்தில் இருக்கும்போது அது தண்ணியை இழுத்து வச்சுக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா கால்களில் முகத்தில் இதெல்லாம் வந்து வீக்கமாக கொண்டு வரும். ஸோ நம்ம உப்பு கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னா தேவைப்பட்ட அளவு, சிறுநீரக நோயாளிகளுக்கு 2 கிராம் தான் தேவைப்படும், அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவு எடுத்தோம் அப்படின்னா அது அவங்கள அந்த டிசீஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ சோடியம் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி சிறுநீரக நோயாளிகள் வந்து தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: மெயினாக அவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அது நிறைய பொருட்கள் இருக்குது. முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா எண்ணெய் பொருட்கள், அதாவது எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருட்கள், சிப்ஸு இல்லை உடனடி உணவு ஃபாஸ்ட் ஃபுட், சோடா பானங்கள் அல்லது இந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற பழங்கள் காய்கறிகள்லாம் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து அதிகமாக பொட்டாசியம் லெவல்ஸ், இந்த கிட்னி பிரச்சனையில் அதிகமாக பொட்டாசியம் லெவல்ஸ் இருக்கும், அதனால தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். இஃப் நம்ம வந்து அதிகமாக பொட்டாசியம் லெவல்ஸ் எடுக்கிறோம், அது உள்ள பொருட்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அது உடம்புல இருக்கிற பொட்டாசியம் லெவலை மேலும் அதிகப்படுத்தி வேறு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? எஸ் இணைந்திருங்கிறது FM Rainbow 102.8.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: நேரம் 3:30. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ரங்கராஜன் வீடி அவர்கள். நேர்களே, நாள்பட்ட சிறுநீரக நோய் பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ்க்கு. டாக்டர், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் இது வந்து சிறுநீரக நோயை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது?
1: ஸோ நம்ம புகைப்பிடித்தல்னு சொல்லும்போது நம்மளுக்கு முதல்ல தோன்றது வந்து நுரையல் பாதிப்பு, அதாவது நுரையல் புற்றுநோய் வரும், இல்லை இருதயத்தை பாதிக்கும், இல்லை ஹார்ட் அட்டாக் வரும், இதுதான் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் அது வந்து கிட்னியை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிட்னியும் பாதிக்கும். நம்ம ஆனால் அதுக்கு நிறைய அவேர்னஸ் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம புகைப்பிடிக்கிறதுனால அது போயிட்டு இரத்த நாளங்களை சுருக்கி அது வந்து கிட்னிக்கு போக வேண்டிய ரத்தத்தையும் ஊட்டச்சத்தையும் தடுக்குது. ஸோ இது தடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா

0: நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிபி ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த பிபி அதிகமாகிறதுனால கிட்னி பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகவே நடக்கும், அதுவும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இந்த இந்த புகைப்பிடித்தலை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது புகைப்பிடிக்கிறது ஏர்லியாக நிறுத்தினா கண்டிப்பாக சரியாயிடும், ரொம்ப லேட் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்ட பிறகு நிறுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சரியாகாது. இரண்டாவது, மது அருந்துதல் பற்றி பேசணும். மது அருந்துதல் வந்து கண்டிப்பாக வந்து உடல் உபாதைகள் நிறையா ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு இருதயம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மது அருந்துதல்னால ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ரெண்டாவது, லிவர் பிரச்சனைகளும் நிறையா மது அருந்துதல்னால நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது கிட்னி பாதிப்பு எப்படி உண்டாக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற நீரை நல்லா உறிஞ்சி எடுத்து டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு இது காஸ் பண்ணும். ஸோ அந்த டீஹைட்ரேஷன் உடலை நீரிழிவுக்கு கொண்டு போய் அது கடைசியில் இரத்த அழுத்தத்தையும் கூட்டிடும். ஸோ அந்த இரத்த அழுத்தத்தை கூட்டின உடனே ரத்தம் வந்து போகிறது ரொம்ப கம்மியாகி கடைசியில் அது கிட்னி டிசீஸ் கொண்டு வரும், அதுவும் க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு கொண்டு போய் நிறுத்தும். ஸோ இப்போ இந்த புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் இது நிறையா அவேர்னஸ் நம்ம கொடுத்தாலும் இது நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது. ஸோ இந்த நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது, இதை கம்மிப்படுத்துறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துல அவேர்னஸ் கேம்ப்ஸ் எல்லாமே எல்லா ஊர்களுக்கும் சென்று நம்ம நடத்திட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போது இந்த புகைப்பிடித்தல் மது அருந்துதலை நம்ம இளைய சமுதாயத்துக்கு நம்ம வலியுறுத்துறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது.
1: ஓகே டாக்டர், அடுத்ததான் நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கொம்பாக்கம் சாம்பசிவம்.
1: சார் இருக்காரு, உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
2: நீங்க நாள்பட்ட சிறுநீரக நோயாளிகளுக்கு என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது பொட்டாசியம் சேர்ந்த பொருள் சாப்பிட வேணான்னு நீங்க 19 சொல்லிட்டீங்க.
0: ஆமா ஆமா.
1: கடைசியா வச்சு அப்படியே கவர் பண்ணலாம்னு பார்த்தோம், பட் சார் வந்து முன்னாடியே சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும்னு கேக்கிறதுனால நம்ம இப்ப சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பா.
1: சோ இவங்க வந்து என்னென்ன பொருளாம் சாப்பிடலாம், எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அதெல்லாம்.
0: சோ முதல்ல பொட்டாசியம் கம்மியா இருக்க பழங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ பொட்டாசியம் கம்மியா இருக்க பழங்கள் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆப்பிள், கொய்யாப்பழம், பப்பாளி, பேரிக்காய், அண்ணாச்சி பழம். இந்த 5 பழங்கள்லேயும் பொட்டாசியம் லெவல் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இருக்கும், அதனால் கம்மியான லெவலில் இருக்கும். ஸோ இதை நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொட்டாசியம் லெவல்ஸ் அதிகமாகும். இது முதல். இது ரெண்டாவது, வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகள், பொட்டாசியம் கம்மியாக இருக்கிற காய்கறிகள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கம்மியாக இருக்கிற காய்கறிகள் எதுனா வெந்தயக்கீரை, அவரைக்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், மொச்சைக்காய், சவுச்சவ், நூல்கள், மாங்காய், சுரக்காய், பட்டாணி. இவையெல்லாமே வந்து நம்ம பொட்டாசியம் கம்மியாக இருக்கிற காய்கறிகள். ஸோ இந்த காய்கறிகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதுவும் அளவாக எடுத்துக்கணும். இதை டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கத்தில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் எதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது, பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற காய்கறிகள் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சிறுகீரை, சேப்பங்கிழங்கு, சக்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சேனைக்கிழங்கு, பப்பாளிக்காய், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய். இது எல்லாமே வந்து உடம்பில் பொட்டாசியம் லெவல்ஸை அதிகப்படுத்துறதுக்கான அதிக ரிஸ்க்குகள் உள்ளதுனால இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும்.
1: ஸோ இது கிழங்கு ஐட்டம் எதுவுமே தவிர்க்கிறது நல்லது.
0: ஆமாம். இரண்டாவது, நம்ம பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளில் எப்படி வந்து சாப்பிட்ணும்னு தோணும், பட் எப்படி அதை நம்ம வந்து குறைக்கிறது அப்படி எப்பயாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம், பட் அதை எப்படி குறைக்கிறது, அந்த காய்கறிகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நன்றாக கழுவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சு அந்த நீரை கொஞ்ச நேரம் சுடவிட்டு அதுக்கப்புறம் அதை அந்த நீரை வந்து இது வடிகட்டிட்டு நம்ம அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணலாம். இதன் மூலமாக அந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது அந்த நீரோட போயிடும், வடிகட்டுறதோடு போயிடும். ஸோ அளவாக அதை எடுத்துக்கலாமே தவிர்த்து, அது ஓகே நான் வடிகட்டிட்டேன் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னாலும் கண்டிப்பாக பொட்டாசியம் லெவல்ஸ் அதிகமாக தான் ஆகும்.
1: ஓகே டாக்டர், நேர்களே கேட்டுக்கோங்க சார் வந்து என்னென்ன சாப்பிடலாம் எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், இறுதிநிலை

0: சிறுநீரக நோய் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன டாக்டர்?
1: ஸோ இந்த இறுதி நிலை சிறுநீரக நோய் அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஜிஎஃப்ஆர் வச்சு கால்குலேட் பண்ணவர் கடைசி கட்ட நிலை, ஐந்தாம் நிலை தான் அது சிறுநீரக நோய் இறுதி கட்ட நிலை. ஸோ இப்போ நம்ம இது என்ன அப்படின்னா, ஜிஎஃப்ஆர் 15 ml கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த குரூப் நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இது கிட்னி வந்து அதுவாக தானாக செயல்படாது, கண்டிப்பாக செயல்படாது. ஸோ அது செயலிழந்த நிலைமைக்கு தான் போய்கிட்டுருக்கு, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கும்போது நம்ம அதை வந்து உடனடியாக அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம ஹீமோடயாலிசிஸ், அதாவது டயாலிசிஸ் என்ற ஒரு ஆப்ஷனை இது பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கழிவு நீர்கள் அதாவது உடம்பில் அதிகமாக ஆபத்தான நிலையில் போயிட்டே இருக்கும்போது அதனோட உறுப்பு பாதிப்புகள்லாம் ரொம்ப கொண்டு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த பொட்டாசியம்ன்றது ரொம்ப அதிகமான லெவலில் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது போய் இருதயத்தை ரொம்ப பாதிக்கும். இருதயத்தை பாதித்து என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயத்தை நிறுத்தக்கூடிய சக்தி இந்த பொட்டாசியம் லெவல்ஸ் அதிகமாக இருக்கிற லெவல்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹைப்பர் கெலிமியா அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இது அந்த இருதயத்தை பாதித்து இருதயத்தை நிறுத்தக்கூடிய சக்தி அந்த பொட்டாசியம் லெவல்ஸ்க்கு இருக்குது. அதனால தான் நம்ம நான் இப்போ முன்கூட்டியே நம்ம வியூவர் கேட்டிருந்தார், பொட்டாசியம் லெவல்ஸ் எது இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, இது நம்ம வந்து டயாலிசிஸ் இருந்தால் நம்ம பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயாலிசிஸ் இருக்கிறதுனால பாதிப்பு வரதை விட டயாலிசிஸில் இல்லாததுனால உயிருக்கு ரொம்ப மோசமான பாதிப்புகள் வரும். உடனடியாக அதாவது டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலையில், இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் கொடுங்க, மாத்திரையிலே சரி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது அந்த கட்டத்துக்கு வந்த பிறகு நம்ம மாத்திரைகள் சுத்தமாக செயலிழந்து போயிடும். அப்போ டயாலிசிஸ் மட்டும்தான், இந்த கிட்னிக்கு பதிலாக வெளியில் ஒரு கிட்னி, செயற்கையான ஒரு கிட்னி மாதிரி செஞ்சு அது மூலயமா உங்களுக்கு டயாலிசிஸ் செய்கிறாங்க. மெஷின் மூலயமா உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற கழிவு நீர்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருது. ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த நேரத்தில் உயிர் காக்கும் ஒரு கருவியாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இணையதளங்களில் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம் புதுச்சேரி ஓம்

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், டாக்டர் அடுத்த நேர் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியம்.
0: டாக்டர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க சார்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார்.
1: இப்ப இந்த சிறுநீரகத்துல இந்த பொட்டாசியம் அதிகமானா சிறுநீர்ல வந்து நுரைமுறை அதிகமா வருது, கால்சியம் இருந்தாலும் அதிகமா அந்த கிட்னி ஸ்டோன் வருதுங்கிறாங்க.
2: ஆமா சார்.
1: அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன நம்ம உணவு முறைகளை கையாளணும்? அது மாதிரி இந்த கிட்னி எதனால வந்து கலைச்சல பழுதடைகிறதுக்கு என்ன காரணம் இது சொல்லுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக அது மாதிரி பாதிப்பு ஏற்படுமா இது சொல்லுங்க. நான் ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி. ஆக்சுவலாக என்ன சாப்பிடணும் வேணான்னு நம்ம சொல்லிட்டோம். அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, அதுக்கு மட்டும் சொல்லலாம்.
2: ஸோ அந்த சிறுநீரில் வந்து அதிகமாக நுரைகள் போகுது அப்படின்றது, அது எதனால் போகுது அப்படின்னா, நம்ம புரதச்சத்து அதிகமாக அந்த சிறுநீரில் வந்து வரும்போது அந்த பாதிப்புனால் மட்டும்தான் இது நுரையாக போகுது. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கட்ட நிலையிலே இருக்கிற அந்த சிகேடி பேஷண்ட்ஸ், அதாவது பாதிப்புள்ள பேஷண்ட்ஸ் வந்து அதுக்கான மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா இந்த நுரை அதிகமாக போகிறத வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த நோயாளிகளுக்கு யூரினில் வந்து நுரைகள் அதிகமாக வரும். அது அந்த புரத சத்து அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் காரணமே தவிர்த்து, இது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதா கால்சியம் அதிகமாக இருக்கிறதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த கால்சியம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும். கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப நாள் அது இருக்குது அப்படின்னாலும் அதோட பாதிப்பு வந்து கண்டிப்பாக நாள்பட்ட வியாதியாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கால்சியம் சத்து கம்மியாக என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேற்கொண்டு இந்த பழ வகைகளில் இல்லை அந்த வாழைப்பழம் இந்த மாதிரி பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். சோடியம் உப்பு அதிகமாக இருக்கிறதையும் நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ சோடியம் உப்பு அதிகமாக இருக்கிற பழங்கள் அல்லது காய்கறிகளை நம்ம கண்டிப்பாக வந்து குறைச்சிக்கணும். ஒரு சில பொருட்கள், சோடியம் அதிகமாக உள்ள பொருட்கள் என்னென்ன இருக்கலாம், நம்ம எதெல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்ஸு, பாப்கார்ன், அப்பளம், இல்லை ஊறுகாய் அதிகமாக எடுத்துக்கிறது, சாஸ், குளிர்பானங்கள், சாக்லேட் அல்லது போன்விட்டா, அஜினமோட்டோ அதிகமாக யூஸ் பண்ணுற, இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற சோடியம் லெவல்ஸை அதிகப்படுத்தும். நம்ம சோடியம் அதிகமாக எடுத்தோம்னா முன்கூட்டியே சொன்ன மாதிரி உடம்புல நீரும் வந்து அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். நீர் தேங்க ஆரம்பிச்சதுன்னா அது நுரையில் கடைசி கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா, நுரையீரலில் நீர் தேங்க ஆரம்பிச்சுன்னா உடனே டயாலிசிஸ் பண்ணுற நிலைமைக்கு வரும். அது கிட்னியை மேலும் பாதிப்புக்குள்ளாக்குன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல உப்பு சத்து எவ்வளோ இருக்குன்றது அளவெல்லாம் அடிக்கடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படி நம்ம எப்போ நம்ம பார்க்கணும், அதாவது நாள்பட்ட சிறுநீரக நோய் இருக்கிறவங்க எப்போல்லாம் டெஸ்ட்டுகள் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த யூரியா கிரியேட்டின் லெவல்ஸ் பார்க்கணும். யூரினில் இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்கா இல்லை கல் இருக்கா அப்படின்றதுக்கான டெஸ்ட்டுகள் எல்லாமே நம்ம பேசிக்காக பண்ணுற டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது எப்பயுமே வந்து மாதத்துக்கு ஒரு முறை பொட்டாசியம் லெவல்ஸும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூன்று டெஸ்ட்டுகளும் மாதம் ஒரு முறை நாள்பட்ட சிறுநீரக வியாதி இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
0: ஓகே டாக்டர். அப்போ அந்த சிறுநீரக நோய் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியுமா, இல்லைனா இதை கண்ட்ரோலில் மட்டும்தான் வச்சுக்க முடியுமா டாக்டர்?
2: ஸோ இந்த சிறுநீரக நோய் வந்து நாள்பட்ட சிறுநீரக நோயை கண்டிப்பாக அதை வந்து பழைய மாதிரி கொண்டு வரவே முடியாது. ஸோ அது சேதமடைந்துருச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்ணுறது சுத்தமாக முடியாது. ஸோ இட் இஸ் இர்ரிவர்சிபிள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது

0: முடியாது அப்படின்னா என்ன என்ன பண்ணலாம், அப்போ இது இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னா, இதை கண்டிப்பாக கண்ட்ரோலில் மட்டும்தான் வச்சுக்க முடியுமே தவிர்த்து இதுக்கு க்யூர்ன்றது மாற்று, அதாவது கிட்னி எடுத்து மாற்று சிகிச்சை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்குது. ஸோ இது ஆனால் ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதை மோசமாக்காமல், அதாவது கடைசி கட்ட நிலைக்கு கொண்டு போகாமல் தடுக்கிறதுக்கு அதுக்கான மருந்துகள், அதுக்கான டயட், அதாவது உணவு முறை வழக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டால் இந்த கடைசி கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அது வந்து வழிவகை செய்யலாம்.
1: ஓகே டாக்டர், சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னா அது பிற்காலத்தில் வந்து சிகேடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: ஸோ சிறுநீரக கல் இருக்குது, இப்போ ஒரு ஒருவருக்கு சிறுநீரக கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா, நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிட்னியில் அந்த உப்பு, கிரியாட்டினின் உப்பு, யூரியா இதெல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இது ஏதாவது பாதிப்பு இருக்குது, கிட்னி பாதிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான வழிமுறைகள் செய்வோம். ஒரு ஒரு சிலருக்கு இந்த சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னும் போது அது நாள்பட்ட கல்லாக இருக்குது, அது வந்து நம்ம எதுவுமே மருந்து கொடுத்து சரி பண்ணலை, அந்த அடைப்பு வந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வரும்போது ஓகே, இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது அந்த சிறுநீரகத்தில் இருக்க திசுக்களை போய் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த சிறுநீரகத்தில் இருக்க திசுக்கள் நாள்பட்ட இதுவாக பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து நாள்பட்ட வியாதியாக மாறிடும். ஸோ ஒரு சிறுநீரகத்தில் இருக்க கல், அதை நம்ம சரி செய்யலை அப்படின்னா ஒரு பிற்காலத்தில், ரொம்ப நாள் இருக்கும்போது பிற்காலத்தில் கண்டிப்பாக வந்து சிறுநீரக நோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ சிகேடி இருந்தால் ரத்த அழுத்தத்தில் எந்த அளவுக்கு வந்து ரத்த அழுத்தத்தை நம்ம எந்த அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும்?
0: ஸோ இந்த சிகேடி நோயாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பிபி அதிகமாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்குன்ட்டு. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிறுநீரக நோய் இருந்தாலே அது பிபியை அதிகப்படுத்தும். ஸோ இந்த சிறுநீரகத்துக்கு முக்கியமான ஒரு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாகவே நம்மளுக்கு இப்போ பிபி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு போது இந்த கிட்னி வந்து உடனே என்ன பண்ணும், அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நிறையா வழிமுறைகளை செய்யும். இஃப் அந்த கிட்னி பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ பிபி ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த பிபி அதிகமாகும் போது அதை கண்ட்ரோலில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதான் ஆல்ரெடி கிட்னி பிரச்சனை வந்துருச்சே, அதுக்கப்புறம் பிபி அதிகமான என்ன என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மற்ற உறுப்புகளை பாதிப்பு ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஹார்ட் இருக்குது, ரெண்டாவது மூளை, இது எல்லாமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரோக் இல்லை நம்மளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இது போன்ற பாதிப்புகளை இந்த ஹை பிபி இருக்கிறது காசு பண்ணும். ஸோ இது எவ்வளோ லெவல்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 130/80 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்குரி, இந்த அளவுகோலில் நம்ம இதுக்கு கம்மியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வச்சுக்கிறோம், அலாங் வித் தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற மாத்திரைகளை, டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்களுக்குமே வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா, அதுக்கு முக்கிய காரணங்கள் என்னவாக இருக்கும் டாக்டர்?
0: இந்த குழந்தைகளுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றது வந்து இது வந்து ஜெனட்டிக்கலாக வர்றது, அதாவது மரபணுவாக வந்து இது பண்ணுறது. முதல் காரணமாக என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது. ஸோ இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த கிட்னியில் சிறுநீரகத்தில் நிறைய கட்டிகள் மாதிரி உருவாகும், அந்த கட்டிக்குள்ளே நீர் தேங்க ஆரம்பிக்கும். இது என்ன பாதிப்பு கொண்டு வரும் அப்படின்னா, இது போயிட்டு நம்ம அந்த பிபியை அதிகப்படுத்தும். இது வந்து காலப்போக்கில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது நாள்பட்ட சிறுநீரக நோயாக இது உருமாறும். இரண்டாவது, சின்ன சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து நிறைய கிட்னி ப்ராப்ளம் வருது, நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம், அது என்னவாக இருக்கும் அப்படின்னா அழற்சி நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ அழற்சி நோய் அப்படின்னா என்னென்னா, க்ளோமர்லோ நெஃப்ரைட்டிஸ். இந்த பாதிப்பு என்ன எதனால் வருது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன், அதாவது 5-15 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதாவது காமன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தொண்டை கரகரப்பு, இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது போயிட்டு கிட்னியை ஒரு சில நேரத்தில் பாதிக்கும். இந்த பாதிப்பு ஏற்படுத்தும் போது அது க்ளோமர்லோ நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, அதுவாகவே சரியாயிடும் காலப்போக்கில், ஒரு 2-3 மாதங்களில் அதுவாக சரியாகக்கூடிய வியாதி தான். ஸோ இது நாள்பட்ட வியாதியாக மாறுது அப்படின்னா, அதை சரி பண்ணாமல் அதை ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காம

0: இருந்தாலே அது நாள்பட்ட வியாதியாக ஃபியூச்சரில் மாறத்துக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர். ஸோ கடைசி கேள்வி என்னன்னா, சிறுநீரகத்தை பாதுகாக்க தினமும் நம்ம பின்பற்ற வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்ன?
0: ஸோ நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்க மட்டும் இல்லை, நம்ம உடம்பை அசஹோலாக பாதுகாக்கவே ஒரு சில நல்ல பழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். முதல்ல போதிய அளவு தண்ணீர் குடிக்கணும். எவ்வளோ தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2.5 முதல் 3 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். 2வது, உணவில் உப்பு மற்றும் இந்த பதப்படுத்தப்பட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடா இல்லை இந்த பிக்கிள் அதாவது ஊறுகாய், இந்த இது போன்ற உணவுப் பொருட்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும். பின்னர் இந்த சர்க்கரை நோய் அப்புறம் பிபி, இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த கண்ட்ரோலில் எப்படி வச்சுக்கணும்னா, அதுக்கேற்ற மாத்திரைகள் அதுக்கேற்ற உணவு பழக்கங்கள் இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு வந்து மோசமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னர் இந்த வலி மாத்திரைகள், ஸோ இந்த நம்ம போயிட்டு வலி, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வலி இருக்குது அப்படின்னா மருந்தகத்தில் போயிட்டு நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது அது நம்மளுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக காசு பண்ணும், கிட்னிக்கும் ரொம்ப பாதிப்பு காசு பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கிட்னி பாதிப்பு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான மாத்திரைகளை ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்னி பாதிப்பும் தவிர்க்கப்படும், அந்த வலி நிவாரணையும் கிடைக்கும். புகையிலை மற்றும் மது பழக்கம், இதை வந்து நம்ம சுத்தமாக இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இல்லை கிட்னி பிரச்சனை வந்துருச்சு இருந்தாலும் சிகரெட் இல்லை வந்து தண்ணி அந்த மாதிரி ஏதாவது நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா பாதிப்பு மேலும் கூடும். 2வது, கடைசி கட்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தீவிரமடைஞ்சு இறுதியில் நம்ம ஹீமோடயாலிசிஸ் அதாவது டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு கூட வரலாம். கடைசியாக தினமும் 30 நிமிடம் நடைப்பயிற்சி பண்ணணும். கண்டிப்பாக நடைப்பயிற்சி பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் யோகா உடற்பயிற்சியாவது கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம உணவு வகைகள் மாற்றங்கள் ஒரு சிலது தேவை. இது எப்படி என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 50% அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் 50% வந்து புரத சத்து கண்டிப்பாக வேணும், அதுவும் தரமான புரத சத்தாக வேணும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து உப்பு, அதையும் அரை உப்பாக நம்ம குறைச்சிக்கிறோம். 2வது, பொட்டாசியம் கம்மியான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு தேவையான கலோரி சத்துக்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உடம்புல தெம்பு கிடைக்கிறது இருக்கும். ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா நம்ம கிட்னி பாதிப்பில் ரத்தம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொன்னோம். அதுக்கேற்ற மாத்திரைகள் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்களையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 2வது, இந்த மசாலா பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இது எல்லாமே குறைச்சிக்கணும். மேலும் எது நம்ம சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க, அப்போ இதை தான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜவ்வரிசி, ஆரோட்டி ரொட் அந்த மாவு இதில் செய்கிற தின்பண்டங்கள் இல்லை பொருட்களை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சிறுதானியத்தில் எடுத்துக்கிறதையும் நம்ம ஒரு சிலது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சிறுநீரக நோய் இருந்தாலும் அது லாங் டேர்மாக பாதிப்பு மோசமாக அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே ஸ்டாப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு என்ன சாப்பிட்லாம், சோடியம் உப்பு வந்து கம்மியாக இருக்கிற பொருட்கள் என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, பால் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம். 2வது, பயிறு மற்றும் பருப்பு வகைகள் சாப்பிட்லாம். ஒரு சில காய்கறிகள், பீட்ரூட், அதுக்கப்புறம் லெட்யூஸ், கேரட், அப்புறம் வந்து மாங்காய், இதெல்லாமே வந்து அளவாக சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். 2வது, இந்த சீரகம், மஞ்சள், அப்புறம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அளவில் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இது எப்படி நம்ம வந்து என்னென்ன நான் சாப்பிடணும், அளவு கரெக்டாக எது எது சாப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி இருக்கும். நான் இவ்வளோ பொருட்கள் சொன்னேன், இவ்வளோ பொருட்களையும் எடுத்துகிட்டா எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாது அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஒரு யோசனை இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்பரான கிட்னி டாக்டர் அதாவது சிறுநீரக டாக்டர் கிட்டே போயிட்டு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் எடுத்து டயட் எப்படி சாப்பிடணுன்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அது ஒரு ஒரு ஆளுக்கும் மாறும். ஏன் அப்படின்னா, அவங்களோட உயரம், எடை, இதை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ புரதம் தேவைப்படுது, இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு அட்டவணை போட முடியும். ஸோ இந்த அட்டவணை போட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இதை வந்து சிகேடி அந்த முதல் நிலை இல்லை 2வது நிலை இருக்கிறவங்க 5வது நிலை போகிறதுக்கு முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவுத்தனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய் பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, என்ன பழக்க வழக்கங்களாம் மேற்கொள்ளணும் அப்படி சொன்னீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேரில்

0: ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களுக்கும் ஆல் இண்டியா ரேடியோ மையத்துக்கும் ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முடி

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8ல இது கட் கேமரா நிகழ்ச்சி. நான் உங்களுடன் ஆர்ஜி ரத்னா. நீரும் 4:01:28 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு காமெடியா தான் இன்னைக்கு நம்ம கட் கேமரா ரோலிங் வந்து ஷோ வந்து ஃபன்னா போக போது. பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பை வச்சு நீங்க ஒரு காமெடி வந்து பேச போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நீங்க பேச நினைச்ச காமெடிஸ் எல்லாம் வந்து எங்க கூட வந்து ஷேர் பண்ண போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க 2271760.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:07:23 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நம்ம கூட நம்ம ஆர்ஜே ரேவதியும் வந்து ரெடியா இருக்காங்க வருகையில. வரசி,
1: நன்றி நன்றி.
0: இன்னைக்கு வந்து நேரோட விருப்பத்துக்கே விட்டாச்சு. ஸோ அவங்களோட ஃபேவரட் டைலாக்ல இன்னைக்கு வந்து நம்ம கட் கேமரா ரோலிங்ல அவங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்த போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு நேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கீழ்வானிலிருந்து பறந்து வரும் வண்ண பறவைகள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார்.
2: கலையரசு பாளையம்.
0: சொல்லுங்க கலையரசு சார், என்ன மாதிரி டைலாக் பேச போறீங்க?
2: தலைவரா, தனியாவா போக போறீங்க? யாரும் வரப்படாது, நான் மட்டும்தான் போவேன். வெற்றியோட வரேன், திரும்ப வரும்போது. தலைவர, ஏரியா பிரிச்சாச்சா? அக்கா அக்கா பிரிச்சாச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப வாரு விவேக. சண்டை பாத்தீங்கன்னா பண்ணி பார்த்து சண்டை கந்தெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அந்த விவேகோட வாய் கோண கோணலாம் போறதும் அவருடைய நகைச்சுவையும் மறுபடியும் பாட்டலாகிற மாதிரி இருக்கும்.
1: இது என்ன படம், படிக்காதவன் தானே சார்?
2: திறமைய
0: வெளிப்படுத்திருப்பாரு
2: அவர். ஒரு முதுபெரும் முதல்நிலை பட்டதாரி அவரு, எம்.காம் பட்டதாரி. அடுத்த நகைச்சுவை வருவான்.
1: வாங்க வாங்க.
2: நீங்க பெரிய ஆள் தான், உனக்கு தெரியுது, இந்த ஊருக்கு தெரியலடா. இப்ப இதெல்லாம் சொல்லணும்டா. அம்மா, தங்கச்சி, இந்த ஆளினால் அழகு ராஜா நல்லவரு, வீல் எடுக்கிறதுல வெண்டு எடுக்கிறதுல வல்லவரு, அப்படி எல்லாம் போய் நீ போய் சொல்லுடா கோமடி தலையா.
1: சொல்லணும்டா அப்படின்னு
2: அப்புறம் சொல்லுவாரு அவரு. அது அநேகமா வைதேகி காத்திருந்தால அந்த நகைச்சுவை வந்திருக்கலாம்.
1: யூகம் பண்றீங்க, ஓகே. அந்த டைலாக் அப்படியே பேசி காமிக்காம நீங்க வந்து சீனை சொல்லிட்டு இருக்கீங்களே, வருத்தமா இருக்கு சார். சரி ஓகே, வேற டைலாக் நான் பேச போறேன்.
2: வருத்தமா எதுவுமே சொல்லலையா?
0: வருத்தம் இல்ல,
1: நீங்க பேசிக்கலாம்.
2: வடிவேல் வந்து என்ன பண்ணுவாரு, பாய பிரிச்சு போடுவாரு. இப்படி அப்படியே மறுபடியும் மறுபடியும் சுருண்டு சுருண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப சொல்லுவாரு, இனிதான் எப்படி இது, இப்படி போன அப்படி வருது, இப்படி போன அப்படி வருது, என்ன இவ்வளவு நிக்க மாட்டியா? என்ன யாரோ பண்ணி
0: வச்சிருக்காங்க, நாங்களும் பாத்துருக்கோம் அந்த படத்தை. சூப்பர் சூப்பர்.
2: தீவிர பண்ணி வச்சிருக்காங்களா? அந்த காட்சிய பாக்கிற போது
0: சொல்லுங்க சார், ஷார்ட்டா சொல்லுங்க.
2: பழைய படங்களை விட இப்ப இருக்கிற இடைக்கால படங்கள், வைகை புயல், கவுண்டமணி, செந்தில், விவேக், இது மாதிரி நகைச்சுவை காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும்.
0: அதுக்காக
2: பழைய படங்கள்ல நகைச்சுவை காட்சி பிடிக்காதுன்னு சொல்ல, அதை விட இது ரொம்ப ரசனையா
1: இருக்கும்.
0: ரசிகர்களுக்கு
2: நேயர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இவங்களுடைய.
0: ஓகே சார், ஓகே சார், நன்றி. கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி, சூப்பரா பேசினாங்க. அந்த டைலாக் வந்து டைலாக்கா பேசினாலும் அந்த நகைச்சுவை வந்து வெளிப்படுற மாதிரி
1: சொல்லிட்டாரு.
0: ஆமா ஆமா. சரி, இந்த பாத்தீங்க அப்படின்னா குணா படத்துல கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல அந்த பாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நடுவுல நடுவுல வர அந்த டைலாக் வேற மாதிரி இருக்கு இல்லையா? எனக்குண்டான காயம்

0: மாறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணும் ஆகறது இல்ல. அபிராமி அபிராமி இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அந்த கமல் சரோட
1: டைலாக்
0: இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாதிரியான டைலாக் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோன் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது கட் கேமரா
1: ரோலிங்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:18. 4 நொடிகள் ஆயிடுச்சு. சோ டயலாக் பேசுறதுக்காக ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சொல்லுங்க சந்திரசேகரன் சார், சொல்லுங்க என்ன டயலாக் பேச போறீங்கன்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
7: கண்டிப்பா. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
5: அதே தல டயலாக் எடுத்த உடனே
7: இதே வேற மாடுலேஷன்ஸ்ல பேசுறேன்.
5: இதுவே வேற வேற மாடுலேஷன் பேசி பாசத்த போறாரு சார். கேட்டலாம் சார்.
7: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. அடுத்து அழுதுகிட்டேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
5: சமசை.
7: அடுத்து குழந்தை இதே டயலாக் பேசுனா,
8: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும்,
7: மின்சார கண்ணா, வயசானாலும் உன்னுடைய அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு இன்னும் மறையவே இல்ல. அப்படியா?
8: மறையவே இல்ல.
5: அடுத்து ஒரு நேர் அழைப்புல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து
9: சார்? வணக்கம்.
5: தண்டபாணி சார், சொல்லுங்க என்ன டயலாக் பேச போறீங்க?
9: இது மாயி படத்துல வடிவேல் பொண்ணு பாக்குறது.
5: மாயண்ண வந்திருக்காக. ஆமா, பேசலாம் சார். ஸ்கார்ட் கேமரா ரோலிங்.
9: மாயண்ண வந்திருக்காக. நம்ம முக்குச்சாமி வந்திருக்காவ. மற்ற நம்ம குடும்ப உறவினர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மாமா மின்னல் வந்திருக்காங்க. இல்ல
5: அப்படின்னா. Okay.

0: கோடியா மாயண்ணன் வந்திருக்காங்க, முத்துச்சாமி வந்திருக்காங்க, மற்ற நம் உறவினர் எல்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல்
1: அவரே கூப்பிட்டு சூப்பர். இவ்வளவு நேரம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களா
0: சார்? ஏம்பா பொண்ணு பாத்து பாத்து பிடிச்சிருக்கா? ஏமா பொண்ணு மாப்பிள்ள நான் இல்லம்மா, அவங்கம்மா
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முடி
1: FM Rainbow 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:28:14 ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய டைலாக்லாம் டைலாக் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே நேரம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பயங்கரமா டைலாக்
2: ஆயிட்டாங்க,
1: ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க டைலாக் பேசுறதுக்கு. ஸோ அழைப்புல அதே மாதிரி வந்திருக்காங்க பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம், ஹரியானத்திலிருந்து கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் சார் சொல்லுங்க, என்ன டைலாக் கூட வந்திருக்கீங்க பேசுறதுக்கு?
3: நான் இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற எந்த டயலாக் இல்ல, கொஞ்சம் ஓல்டஸ்ட் பிலிம்ல இருந்து கௌரவங்கிற படத்துல இருந்து ஒரு டயலாக்
1: பேசுங்க. சிவாஜி சார் படம் தானே சார்?
3: கிழக்கி ரத்தம் அழிச்சிருச்சு, காட்ட விட்டு பறந்து போச்சு. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் தொடுத்து பார்த்த கிளி, கரங்காலத்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா எந்தன் செல்லம்மா செல்லம்மா எந்தன்
1: செல்லம்மா. வந்து சிங்கிங் ஷோ ஆகிட்டீங்க.
3: இல்ல மேடம், அந்த பாட்டை பாடினா இதுக்கு அடுத்தது அது வந்துடும், அது அந்த பாட்டோடய இருக்கும். அது
1: அந்த அந்த ரெண்டு வரி மட்டும் சொல்லுங்க. அதே டோனோட பேசுங்களா ஒரு வாட்டி
3: மறுபடியும்.
1: மறுபடியும்
3: சொல்லமா, எப்படி இந்த பையன் போயிட்டானா? அவன்தான் சொல்லுவான், நான் அவனை சொல்லக்கூடாதா? அது ஒண்ணு இல்லையே, கிழக்கி ரத்தம் முளைச்சிருச்சு
2: பேசிருப்பாங்க. நம்மளும் பேசிருப்போம் சின்ன வயசுல.
1: ஒரு வாட்டி சொல்லுங்க. கிளிக்கு ரக்கம் முளைச்சுடுத்தோ பறந்து போயிடுத்து
2: பறந்து போயிடுத்தோ.
1: இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:36:33 ஆயிட்டிருக்கு. சோ டைலாக் பேசுறதுக்காக நம்ம நேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம் ரேவதி. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க சொல்றது? யாரு?
1: அரந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், சொல்லுங்க. நீங்க இவ்வளவு குஷியா இருக்கிறத பார்த்தா டைலாக்லாம்

0: பண்ணிட்டீங்க போல இருக்கே.
1: எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கோம்.
0: ரெடியா தான் வந்திருக்கோம். நீங்க நாங்க ஸ்பாட்ல அப்படி அப்படி அசத்துவோம்ல சார்.
1: ஆமா
0: ஆமா. என்ன டைலாக் பேச போறீங்க?
1: கரகாட்டக்காரன் பட டைலாக்.
0: ஆடாடாடா
2: பேசலாம் பேசலாம்
0: பேசலாமா? எஸ் கட் கேமரா ரோலிங்.
1: டேய் நான் உன்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. என்ன எத்தனை பழம்?
0: ரெண்டு பழம்.
1: ஒண்ணு இந்த இருக்கு.
0: சரிங்க. சூப்பர். ரொம்ப ஃபேமஸான டயலாக் இல்லையா அது?
2: நன்றி.
3: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
4: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
3: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:39:12 ஆயிட்டு இருக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் எப்படி பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? தமிழ்ச்செல்வி மேம். சொல்லுங்க, என்ன டைலாக் பேச போறீங்க, எப்படி பேச போறீங்க?
5: நீ கூட்டம் கூட்டமா வந்துடுறாங்க, நல்லா வராங்க.
0: குணா படத்துல இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். நடுவுல டைலக்ட்ஸ் வரும் இல்லையா, அவங்கள பேசுவாங்க. எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும், அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. சோ அந்த டைலக் இத நீங்க கேட்டிருக்கீங்க?
5: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, எண்ணி பார்க்கும் போது கவிதை அருகே மாதிரி கொட்டுது. அதை எழுதணும்னு நினைக்கும் போது அந்த வார்த்தை தான் அது. என் காதல் என்னன்னு சொல்ல என்னால முடியல, சொல்ல சொல்ல அழுகியா வருது. நான் அழுது, நீ அழுது,
0: உன்னை தாக்கிடுமோ நினைக்கிறப்போ,
5: என் சோகம் வந்து உன்னை தாக்கிடுமோ நினைக்கும் போது
0: அழுது கூடாது. அபிராமி அபிராமி.

0: நாங்க
1: அந்த டயலாக் ஷார்ட்டா பேசுவீங்க நினைச்சா பயங்கர ஸ்வீட்டா பேசிட்டீங்க.
2: சூப்பர் மேம், சூப்பர், நன்றி நன்றி மேம் கால் பண்ணதுக்கு.
0: நீங்க
1: என்ன டைலாக் பேசுறது, அதே டைலாக்கே பேசுவோமா?
0: நான்
2: வந்து ஒரு சின்ன
1: டைலாக்
2: இது வந்து எனக்கே மறந்து போயிடும் இருந்தாலும் உங்களுக்காக. ஏய்

0: எனக்கே மறந்து போயிடும் இருந்தாலும் உங்களுக்காக. ஏய், நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி மறந்து மறந்து மாறி மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன்.
1: இனிமே நீங்க டயலாக் கேப்பீங்க,
0: யாரு கிட்ட இந்த டயலாக் பேசிட
2: வேண்டியதான்.
0: நன்றி
1: மேடம். நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேமரா ரோலிங் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:48 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேரம் என்ன டைலாக் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். யார் இருந்து பேசுறீங்க?
1: நான் முதலாளிப்பேட்டையில இருந்து தங்கப்பாண்டி பேசுறேன். ரத்னா மேடத்துக்கும் தேவரி மேடத்துக்கும் குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங் சார்.
1: எனக்கு ஆயிடும். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. நடுவுல நடுவுல மானே தேனே பொன் மானே இதெல்லாம்
2: போட்டுக்க.
1: எனக்கு என்ன காயம் வந்தாலும் என் உடம்பு தாங்கிக்கும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அதையும் எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது எங்க அந்த சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதவான் உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும். மாயம் என்ன பெண்மானே பெண்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும். உந்தன் மீனி தாங்காது பொன்மேனே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது.
2: நம்ம ரேவதியால பொறுக்க முடியல. பாட்டாவே பாடிட்டு இருக்கோம்.
1: உன்னை தாக்கும் என்றெந்தும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே காலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே இவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா?
2: பெருசா போய்கிட்டே போயிட்டே ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்
1: நம்ம பேச ஆரம்பிச்சு.
2: சூப்பர். உங்களுக்கு பல நாள் ஆசை நினைக்கிறேன் எஃப்எம்ல பாட்டு வந்து நீங்க கேட்கலனாலும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு
1: பாடிட்டீங்க. அது உங்ககிட்ட எல்லாம் பாடும் போது சந்தோஷமா இருக்கும்.
2: பயங்கர ஹாப்பி சார்.
1: என்னவா
2: பேசுனாங்க? டைலாக பேசிட்டு பாட்டையும் சூப்பரா பாடிட்டு போயிட்டாங்க. வெளியே வரல அப்படியே அந்த பாட்டுல முழுகியாச்சு. சோ நேஹை தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. இது கட் கேமரா ரோலிங்.
3: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
4: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
3: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன டயலாக் பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம். ராணி ரத்னா மேடத்துக்கும் சவலகலா நாயகி ரேவதி மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. வரா இருக்கே வெண்ணிலா மேடம்.
5: மேடம் பரவாயில்ல, எங்க வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க பாருங்க. எங்களுக்கு என்னென்ன டயலாக் எல்லாம் ஞாபகம்.

0: ரெண்டாவது அலாரத்தை வச்சுட்டு அது யாருக்கும் தெரியாத ஆஃப் பண்ணிட்டு அப்பாவுக்கு அஞ்சோ பத்த காசு எடுத்துட்டு போய் வண்டி எடுத்துட்டு போ வண்டி எடுத்துட்டு போனா அது பாதி வழியில நிக்கும் பாருங்க. சரி, அத போய் ஒரு பெட்ரோல் பேங்க்ல கொடுத்து அரை லிட்டர் பெட்ரோல் போடலாம் பாட்டா மேலே இங்கேயும் பாப்பான், ரொம்ப அசிங்கமாயிடும். சரின்னு அதோட அந்த வண்டியை எடுத்துட்டே போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எனக்கு முன்னாடி ஒரு பர்சனால ஒரு ஆள் நிப்பான் பாருங்க, பக்குன்னு இருக்கும்.
1: அப்படியே ஒரு ஏத்த இறக்கத்தோட பேசுவாரு நம்ம தனுஷ் சார். நீங்க கொஞ்சம் இருக்கீங்க
0: அப்படிதானே, கொஞ்சம்
2: அனுபவமோ அனுபவமோ
0: போட்டாங்க.
2: அதுக்கப்புறம் யாரும் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டீங்க. அது
0: தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கி பக்கத்துல நீ உட்காந்துட்டு வர்ற பின்னாடி வர்ற சந்தேகத்தை பார்த்து அதை படிச்சு தெரிஞ்சு தெளிவுபடுத்திப்பாங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எல்லாமே மேடம் நீங்க கொடுத்த டைலாக் தான், நாங்களா எங்க யூஸ் பண்ணது எல்லாம் நீங்க கொடுக்கறது,
2: நாங்களே மறந்துட்டோம் பாருங்க.
1: அதெல்லாம் வந்து நீங்க லாஸ்ட் நேரா வந்து எல்லாத்தையும் அப்படியே ப்ரிப்பேரா எழுதி வச்சு லாஸ்டா வந்து பேசுறீங்க அப்படிதான்.
0: அங்க பாண்டியன் சார் சூப்பரா படிச்சாரு, நல்லா பண்ணாரு.
2: அதெல்லாம் வச்சிருந்தீங்க
0: அவருதான்.
1: ஆமா, வாய்ப்பு கிடைச்சது யூஸ் பண்ணிட்டாரு.
2: எப்படி வேலை செய்து பாருங்க.
0: ரேவதி மேடத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவங்க கூட கிராஸ்
2: பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா, எனக்கு வருத்தம் தான்ப்பா, டயலாக் போட முடியல.
0: சரி மேடம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா இருக்கு
1: மேம். ஓகே, நன்றி வேண்டிலா மேம், நன்றி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைலாக் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ அவங்க இஷ்டத்துக்கு பயங்கரமா டைலாக் பேசி டைலாக்கோட சேர்த்து கொஞ்சோண்டு பாட்டியும் கலந்து சூப்பரா பேசி கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கலகலன்னு கொண்டு வந்துட்டாங்க நம்ம நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லியா. சோ நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம் நேர்களை தொடர்ந்து. எஃப்எம் ரெயின்போ 102.8 இது கட் கேமரா ரோலிங்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொண்டு போக பாண்டி மரினா பீச்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே. யாரு அந்த ஆர்ஜே? யாரு யாரு யாரு வேற யாரு? நம்ம ஆர்ஜே புவனேஷ் தான். எஸ் நம்ம ஆர்ஜே புவனேஷ் பாண்டி மரினா பீச்ல தான் இன்னைக்கு ஃபன் பண்ண போறாரு. அவர் என்னெல்லாம் ஃபன் பண்ணி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாருன்னு அவரே கேட்டுடலாமா? ஹலோ வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆர்ஜே அடையவத்தி அவர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ் வந்து இந்த அதையோடு விளையாடும் நிகழ்ச்சி விழாங்க வந்தாச்சு. இன்னைக்கு நான் பாண்டி மரினாங்க நிறைய கேம்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், ஜாலியா கலகல கலகலன்னு கொண்டு போலாம் இன்னைக்கு கேம்ஸ். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8 அலையோடு விளையாடு.

0: மணி 6 நிமிடம். வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜி புவனேஷ் பாண்டி மரினா பீச்ல இருந்து ஃபன் பண்ண காத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம எப்படா மைக்க கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர்ட்ட கொடுத்துடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா நம்ம கேம்ஸ் எல்லாம் கொண்டு போக போறோம். நம்மளுடைய முதல் பீச்ல வந்து வந்திருக்காங்க ஒரு நேயர். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர் என்ன? ஹரி. ஹரி. என்ன வந்து பாண்டிச்சேரி புதுசா இல்ல?
2: அப்படியா?
1: எந்த ஒரு பாண்டியா? பாண்டியா. ஓகே. அரியவா 30ல இருந்து பாண்டி மீடியா வந்து அங்கேயே பீச்ல இருக்கு. ராமட்ல பீச் இருக்கு.

0: அந்த பீப்பிள்ஸ் டெய்லியும் பார்த்தா இருக்கும். ஓகே, கொஞ்சம் புதுசா வருவோமே அப்படி கொண்டு வந்துட்டு. ஓகே, இப்ப வந்து உங்க பாண்டிச்சேரி ரொம்ப பிடிச்ச பீச் அது? பாண்டிச்சேரினாலே அடையாளமா இருக்கு ராக் பீச். ராக் பீச் ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க வீராம்பட்டினம் பீச் ரொம்ப பிடிக்குமா?
1: வீராம்பட்டினம்
0: பீச் தான் ரொம்ப பிடிக்கும். அங்கேயே வளர்ந்து அப்படியே இருந்ததுனால
1: அது மட்டும் நம்ம தமிழ்நாட்டு.
0: ஓ அப்படி சார். ஓகே ஓகே ஓகே, பாண்டிமேரினா கொஞ்சம் டிஃபரெண்டான பீச் தான். பாண்டியம் நிறைய கடை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் மற்ற பீச் கம்பேர் பண்றப்போ. உங்க பீச்சுக்கு வந்து ஒரு நாள் உங்ககிட்ட வந்து நாங்க மீன் சாப்பிட
1: ஆசைப்படுறேன்.
0: என்ன பண்றது இங்க
1: வந்தீங்க?
0: வீட்டிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா?
1: வீட்டிலே மறக்க முடியாத
0: வாழ்ந்தவர்
1: அதனால வீட்டிலே மறக்க முடியாத
0: மரத்துல பாக்கலாம் மரத்துல பாக்கலாம் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் வந்து 10 க்ளூ உங்களுக்கு கொடுத்தேன்.

இதுலயும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, டைப் பண்ணுங்க. பறவையா மரத்துல இருக்கோம், அட வேணா நான் வேற விதமா சொல்லியிருப்பேன். பழங்கள் ஓகே, மரத்துல பாக்கலாம். ஆனா சரி ஓகே, ரெண்டாவது குடுக்கலாமா நீங்க சொன்னீங்கன்னா? ஆமா, ஒரு காமன் ஜென்ரல் ப்ளூ உண்டு. சீக்கிரம் யோசிங்க. ரெண்டாவது க்ளூ, ரெண்டாவது க்ளூ என்னன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் போயிடுச்சு ஓகேயா. செகண்ட் க்ளூ, விடுங்க விடுங்க விடுங்க. செகண்ட் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மேல தடின மாட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓடு இருக்கு. ஆமையா, மரத்துக்கும் ஆமைக்கும் என்ன சம்மந்தம் நீங்க சொல்லுங்க. ஓடுன்னு சொல்றத விட என்ன உடைச்சா அதுக்குள்ள தண்ணீரும் சொல்லக்கூடாதுல்ல. வானத்துல இருப்பேன், வானத்துல இருப்பேன் ஜென்ரல் ப்ளூ. நீங்க ரொம்ப யோசிச்சிருக்கீங்க, வெளிச்சம் கிடைக்கும் ஆனத்துல இருப்பேன் சொல்றேன். சந்திரனாலும் நிலானாலும் ஒண்ணுதான். தெரியலையா தெரியலையா, சூரியன் தமிழ்ல சொல்லுங்க. ஒரு விலங்கு என்ன விலங்கு வேணா சொல்லலாம், ஆனா ஆன்சர் நான் சொல்றதுதான். க்ளூ ஒன் இது கிடையாது கிடையாது கிடையாது கிடையாது. ரெண்டாவது க்ளூ கொடுக்கணுமா? ஆன்சர் சொல்லுங்க. அவுட்டு கிடையாது, அவுட்டு. ரெண்டாவது க்ளூ கொடுக்குறேன், நான் ரொம்ப பெரியவன். அவ்வளவுதான் பரங்கல. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சார், இதுக்கு முன்னாடி வந்து நீங்க 30 பாயிண்ட் எடுத்தீங்க, இதுல 20 பாயிண்ட் ஜெயிச்சீங்க ஓகேயா. நெக்ஸ்ட் கடைசி க்வெஸ்சன், நான் வானத்துல இருந்து வருவேன். அவ்வளவுதான், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் வந்து மொத்தம் 2 க்வெஸ்சன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க ஓகேயா. இப்ப அடுத்தது, இப்ப என்னன்னா வேர்ட் வித் அவுட்னு சொல்றது. எப்படின்னா, நான் ஒரு டாபிக் கொடுத்தேன், அதை நீங்க என்ன பண்ணும், எப்படி விரிவா சொல்லணும். ஆனா நான் சொல்ற வார்த்தை அந்த அந்த விரிவாக்கத்துல இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் நானே வந்து எப்படின்னு சொல்லிடுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி, அதாவது ஸ்கூல்.

0: ஆனா எக்ஸ்பிளைன் பண்றப்போ டீச்சரோ ஸ்டூடெண்டோ புக்கோ இருக்க கூடாது. இது எல்லாமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? எப்படின்னா, நான் ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல என்ன இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும், பிளாக் போர்டு இருக்கும், நான் ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன். இங்க வந்து பிளாக் போர்டு இருக்கும், இந்த ரூம்குள்ள ரூம் ஃபுல்லா வந்து பெஞ்ச் இருக்கும், ப்ரேயர் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும் இப்படின்னு. ஓகேவா? ஓகே. இப்போ செகண்ட் க்வெஸ்சனுக்கான இது வந்து நீங்க டாபிக் சொல்றேன், நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? செகண்ட் டாபிக் என்னன்னா மழை. நான் என்ன வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், தண்ணீர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க மழைய இன்டைரக்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணு. மழை எனக்கு மழை புரியலையே, ஒன்னும் புரியல. ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீமுக்கும் மழைக்கு என்ன சம்பந்தம்? சரி ஓகே, நான் எப்படி சொல்றேன்னா, அம்பரல்லா, ரெயின் கோட்டு இப்படி சொல்லலாம் இன்டைரக்டா. சரியா? சரி, ரெண்டுக்குல அவுட்டு. மூணாவது சொல்றேன், நம்ம கேம்க்கு ரொம்பவே ரிலேட்டபிளான வார்த்தை கடல். கடல்ல என்ன நல்லா இருக்கும் சொன்னாலே முடியும். ஆமா,
1: பாம்பு.
0: பாம்பு எல்லாம் இருக்குமா? சரி, கடல் பாம்பு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன். மணல்.
1: மணல்
0: முடிஞ்சு. இப்போ சினிமா அடுத்தது சொல்லுங்க. சினிமாக்கு எப்படி சொல்லுவீங்க?
1: சினிமா
0: பேர் இல்ல, நீங்க வந்து எப்படின்னா ஆக்டர், நடிகர், நடிகர்கள். இப்பதான் சொல்லலாம். அது ஏன் நானே விளையாடிட்டு போங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு ரிலேட்டபிளான ஒரு டாபிக் சொல்றேன். திருமணம்.
1: திருமணம்
0: சூப்பர். நெக்ஸ்ட் ஓகே போடும். சரி ஓகே, அடுத்த கேம்குள்ள போயிடலாம். சரி ஓகே, இப்போ அடுத்த கேம் டப்பா தான் இருக்கும், ஆனா ஈஸியாக வரும். நான் வந்து ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ரொம்ப சிம்பிளான வார்த்தை, இங்கிலீஷ் வேர்டு. அதை நீங்க தலைகளா ஸ்பெல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள், APPLEER, ELPPA இப்படின்னு தலைகளை சொல்லணும். ரிவர்ஸ்ல தலைகளை சொல்லணும். ஓகேயா? சரி, ஃபர்ஸ்ட் வேர்டு புக்கு. சூப்பர். பென்னு. சூப்பர். காரு. சூப்பர். ஹவுஸ். சூப்பர் சூப்பர். என்ன பயங்கரமா விளையாடுறீங்களே இந்த கேம்ல. கேட்டு. சூப்பர். டாகெட். சூப்பர். மூன். சூப்பர். வாட்டர். சூப்பர். எல்லாமே சமயம் விளாட்டிங்க. கடைசியா ஒரு கேம் விளாடலாமா? கடைசியா ஒரு கேம் விளாடலாமா? சொல்ல முடியாது, இன்னொரு கேம் இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு பழமொழியெல்லாம் நிறைய தெரியுமா?
1: தெரியும்.
0: ஓகே, நான் ஒரு பழமொழி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லுவேன், செகண்ட் ஹாஃப் நீங்க சொல்லணும். ஓகேயா? அளவுக்கு மிஞ்சினால் கட்டது கைமண் அளவு, அல்லாதது உலக அளவு. ஒரு பானை சோத்துக்கு
1: ஒரு படி.
0: ஒரு படியா? ஒரு சோறு பதம். ஓகே, சீனா
1: சுத்தப்பட்டு.
0: ஓகே, வினை விதைத்தவன். ஓகே, ஒன்றுபட்டால்
1: முண்டு
0: வாழ்.

0: சூப்பர். ஓகே, இப்ப உங்களுக்கான அடுத்த கேம் ஈஸி கேம். ஓகேயா, நெக்ஸ்ட் என்னன்னா இந்த கேம் பேரு மெமரி ட்ரை. ஓகேயா, நான் அஞ்சு வார்த்தையை சொல்லுவேன், ஸ்பீடா சொல்லுவேன், தப்பு நீங்க ரிப்பீட் பண்ணு. ஓகேயா, ரவுண்ட் ஒன்னு. பிச்சு ரெட், பஸ் கேக்கு. செவன் டூ, பிச்சு ரெட், பஸ் கேக்கு ட்ரீ. ஓகே, செவன் த்ரீ, பிச்சு ரெட், பஸ் கேக்கு ட்ரீ மில்க். சரி ஓகே, அடுத்த பிச்சு ரெட், பஸ் கேக்கு ட்ரீ மில்க் சார். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா கேமுமே ரொம்ப ஜாலியா விளையாண்டீங்க, நிறைய நிறைய கொஸ்டின் வந்து தப்பா ஆன்சர் பண்ணாலும் ரொம்ப ஃபன்ஃபுல்லா கொண்டு போனீங்க. தேங்க்யூ சோ மச் சார். இல்ல பரவாயில்ல, ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ. நேர்களே வந்து பாத்தீங்கன்னா ஹாரி பிரதர் ரொம்பவே சூப்பரா ஃபன்ஃபுல்லா கொண்டு போனாரு. நிறைய கொஸ்டின் வந்து தப்பா ஆன்சர் பண்ணாலும் ரொம்பவே ஜாலியா தலகலகலன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி இன்னும் நேர்களை பார்க்கலாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு விளையாடு.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
0: நேரம் 5:30. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு நம்ம ஆர்ஜே புவனேஷ் பாண்டி மரியாதை வந்து செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. க்ளூ கொடுத்து ட்ரிக்கி கேள்வி கேட்டு ஒன் வேர்ட் சொல்லி அதுக்கு பொருத்தமா ஆன்சர் சொல்லி அதுக்கு பாயிண்ட்ஸும் கொடுத்து செம்மையா விளையாடிட்டு இருக்காரு. அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டலாம்.
3: மீண்டும் ரொம்பவே ஜாலியா சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். நினைக்கிறேன் ரொம்பவே ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப இப்ப இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கூட நம்ம கேம்ஸ் விளையாட போறோம். அவங்களுடைய நிறைய மெமரிஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: அக்கா நீங்க
4: யாருங்க?
3: பாண்டிதான். அப்ப பாண்டினா கீர்த்தி ரொம்ப பாண்டி என்ன புரிச்ச கீர்த்தி
4: நல்ல நம்பிக்கை.

0: மொதல் க்ளூ ரொம்ப சிக்கலான க்ளூவா இருக்கு.
1: ஓகே
0: சார், ஒன் பாயிண்ட். சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ன்றது ஃபர்ஸ்ட் க்ளூ
1: கொடுக்குறேன்.
0: நான் ஒரு உயிரினம், மனிதன். நீங்க உங்களுக்கு ஒரு நாலு தடவை ஆன்சர் பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம், நாலு அஞ்சு தடவை கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்லிட்டீங்க, இல்லைங்க ஜென்ரலாக சொல்ல முடியாது, நான் பர்டிகுலரான ஒரு விஷயத்த சொல்லணும். ரெண்டு, மூணு, பறவைன்னு சொல்ல போறேன் ஜென்ரலா. சரி, ஒன்றே
1: ஒன்றுதான்,
0: செகண்ட் க்ளூ போயிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு 10 பாயிண்ட் போயிடுச்சு. ஓகே, நான் தண்ணீர்ல வாழ்வேன்.
1: ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு.
0: எனக்கு முன்னாடியும் மூணாவது குவெஸ்டின், நான் ஒரு சிறிய உயிரினம். ஃபர்ஸ்ட் க்ளூ, இல்லை இல்ல மூணு இல்ல குட்டி தான் மூணு சொல்லிங்க, ஒண்ணு ரெண்டு சொல்லலாம். செகண்ட் க்ளூ போயிடலாம், ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லிடுறீங்க. செகண்ட் க்ளூ எனக்கு தம்பி, நான் பூக்களை சுற்றி வருவேன், பறப்பேன். தேனி, பெர்ஃபெக்ட். இன்னும் இல்லை, 20-20 பாயிண்ட்ஸ் வருவீங்க, 20-20 போயிட்டு இருக்கு. நாலாவது க்வெஸ்சன், நாலாவது க்வெஸ்சனோட ஃபர்ஸ்ட் க்ளூ, என்னை வானத்தில் பார்க்கலாம். இல்ல, ஒண்ணு ரெண்டு மூணு நாலு, ஒண்ணுதான் அஞ்சு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது க்ளூ கொடுக்குறேன், மழைக்கு பின் நான் தோன்றலாம்.
1: மழைக்கு
0: அப்புறம் என்னை கையில் வைத்துக் கொள்ளலாம். சூப்பர், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கேம் போயலாம். ரெடி தானே? இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ஒரு வேர்ட் தருவேன், ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். அந்த வேர்டை ஸ்பெல்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள், எஸ்எஸ்சிஎல் இல்லையா, எல்இஎல் பிடிஏ இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெண்டு சூப்பர். ரெண்டாவது ஃபேமிலி, ஐயா ஓகே ஓகே, மறுபடியும் தரேன். தேங்க்ஸ், சொல்லுங்க ஃபேமிலி சொல்லுங்க சீக்கிரம். சூப்பர். மூணாவது ஃபாதர், சூப்பர். மதர், சூப்பர். சிஸ்டர், ஓகே சூப்பர். பிரதர், எல்லாமே டான் சொல்றீங்க. ஓகே, இப்ப விசேஷமா கேக்குறேன், சிங்கு பாடுவோம்ல.

சூப்பர் வாக் சூப்பர் ரன் சூப்பர் பத்தாவது ரொம்பவே சூப்பரா சொல்றீங்க. இப்போ வந்து நான் அடுத்த ஒரு கேம் குள்ள போறேன். மெமரி ட்ரெயின் சொல்லுவாங்க இந்த கேம், சரியா? கேம் எப்படின்னா கட்ட கட்ட கட்டன் வாக்கு சொல்லுவோம்.

0: சரியா? கேம் எப்படின்னா கட்ட கட்ட கடன் வாக்கு சொல்லுவோம், ஜஸ்ட் நீங்க ரிப்பீட் பண்ண போதும். இந்த வேர்டுமே மிஸ் ஆகும், அதுவே தான் இல்லை, அதே ஆர்டர்ல சொல்லுவோம். ரவுண்ட் ஒன்னு, ஓகேயா? ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார். ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன்.
1: ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன்.
0: ஓகே, ரவுண்ட் த்ரீ. ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன் பல்.
1: ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் ஆப்பிள் மூன் டுவெல். வாங்கி
0: சொல்றேன், எட்டு வார்த்தை இருக்கு இதுல, ஓகேயா? ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன் டுவெல் இருக்கு.
1: ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன் ரெட்.
0: ஓகே, ரவுண்ட் ஃபைவ்.
1: ஓகே,
0: மூணு வார்த்தை இருக்கும், ஓகேயா? ப்ளூ செவன் ஆப்பிள் கார் டாக் மூன் டுவெல் ரெட் புக். ஓகே, வார்த்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஓகே, மறுபடியும் சொல்லுவாங்க. ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன் டுவெல் ரெட் புக்.
1: ப்ளூ செவன் ஆப்பிள் டாக் கார் மூன் ஆப்பிள் ரெட் டுவெல் புக். மாத்தி
0: சொல்லிட்டு விளையாடுறீங்களே. மூணு வார்த்தை
1: சொன்னா
0: போதும். சரி, குடும்பம் ஃபேமிலி. ஆ, ஒண்ணே
1: யூனிட்.
0: ஆ, ரெண்டு
1: சண்டை.
0: சூப்பர், எல்லாருக்குமே சூப்பரா விளையாண்டுங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரொம்ப தக்கியா. நேர்களே, ரொம்பவே அழகா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சியான்றாங்க, ரொம்ப ஜாலியா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸை கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமெடியா, அதே நேரத்துல த்ரில்லிங்கா இருந்தது சொல்லலாம். ஸோ இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புல்வெளி 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நேரம் 5:52. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு பாண்டி மரினால நம்ம ஆர்ஜே புவனேஷ் சமய ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கேம்ஸ், இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா அப்படின்னு எல்லாம் தெரிச்சு ஓடுற அளவுக்கு பிடிச்சி எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்து யார் மாட்டுறாங்க அவர்கிட்ட அப்படின்னு அவரே கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து மாட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது, வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியா வந்து கேம்ஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். எதுக்கு கேம்ஸ் கொண்டு வந்தாச்சு? ஸோ ஆர்ஜே வேலைக்கு சொன்ன மாதிரி அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய கேம்ஸ் விளையாட போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க. கேம்ஸ்
2: வருங்க.
1: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
2: பாண்டிச்சேரி.
1: ஏன் ரொம்ப பிடிக்கும்?

0: நினைக்கிறேன்
1: ஓகேவா. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த உடனே தோன்ற அஞ்சு விஷயம்
2: சொல்லுங்க.
1: ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் 30 பாயிண்ட் கொடுக்கறேன் ஓகேவா. 30 பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூ கண்டுபிடிச்சீங்கன்னா 30 பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கும். செகண்ட் க்ளூல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 20 பாயிண்ட் இருக்கும். தேர்ட் க்ளூல தான் கண்டுபிடிச்சீங்கன்னா 10 பாயிண்ட் இருக்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன படிக்கலாம், அவ்வளவுதான், சிம்பிளா. ஓகே, உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. சரி ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் தானே 10 க்ளூ. ஓகேயா, 30 பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் க்ளூ, நான் ரொம்ப
2: பெரியவன்.
1: அதெல்லாம் செகண்ட் க்ளூல தான் சொல்ல
2: முடியும்.
1: கிடையாது, ஒண்ணு அஞ்சு ஆன்சர் சொன்னீங்கன்னா அவுட். ரெண்டு மூணு ஐயா இல்ல. ஓகே, செகண்ட் க்ளூ போயிடலாமா? செகண்ட் க்ளூ நான் சொல்லிட்டா நீங்க கிட்ட கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்குள்ள உப்பு கலந்த தண்ணீர் இருக்கு, சிம்பிளா இருக்கா? ஓகே, செகண்ட் க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு 20 பாயிண்ட் தான். தேர்ட் க்வெஸ்சன் போயிடலாம். என்ன ஓட்டலாம், ட்ரை பண்ணலாம். ஒண்ணு சீக்கிரம், ரெண்டு கரெக்டா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்லயே கரெக்டா சொல்றீங்க. 30 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. ஓகேவா, இப்போ நானாவது க்வெஸ்சன். ஓகேவா, நான் ஒரு பழம் ஃபர்ஸ்ட் க்ளூ. என்ன பழம் நீங்க என்ன
2: கண்டுபிடிக்கணும்?
1: ஒண்ணு கண்டுபிடிச்சீங்க, மாம்பழம்தான். மாம்பழம் என்னங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் க்ளூலயே கண்டுபிடிச்சிடுறீங்க. சரி, கடைசி க்வெஸ்சன். நான் இரவு வானத்துல தெரியும். என்னங்க உங்களுக்கு க்வெஸ்சன் எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துருக்கீங்க. நீங்க ரொம்பவே டக்கு டக்குனு ஆன்சர் பண்ணிட்டீங்க. நான் என்னென்னமோ வந்து மைண்ட்ல வச்சுட்டு வந்தேன். நீங்க ரொம்ப குயிக்கா முடிச்சிட்டீங்க கேம. ஓகே, இப்ப வந்து நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதை நீங்க வந்து செகண்ட் கேம். ஓகேவா, அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையை சொல்லுவேன், ஒன் வேர்ட் சொல்லுவேன். அதை நீங்க இன்டைரக்டா டிஸ்கிரைப் பண்ணுவோம். இன்டைரக்டா டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஸ்கூல் நான் சொல்றேன்னா, ஸ்கூல வந்து நீங்க ஸ்கூல்னு சொல்லாம இன்டைரக்டான பிளேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்க வேர்ட்ஸ் டீச்சர், டீச்சர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதை தவிர்த்து நீங்க என்ன வேர்ட் வேணா யூஸ் பண்ணி நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்.

0: ஆனா பேட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. பால் ஒன்னு மூணு வார்த்தை சொன்ன ரெண்டு சீக்கிரம் ஓகே மூணு ரெண்டு ஓகே. செகண்ட் டாபிக் மொபைல் போன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணு ரெண்டு ஓகே மூணு. இத எப்படி சொல்லலாம்னா ஆப்ஸ் சொல்லலாம். ஓகே இன்னும் முக்கியமான இருக்கு போன்ல கால் பண்றது இன்னும் ஒரு வார்த்தை இல்லை. ஓகே சூப்பர். அடுத்து ரெஸ்டாரண்ட் ஓகே உணவகம் சாப்பாடுன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பர். கடிகாரம் ஆனா டைம் பண்ற வார்த்தை யூஸ் பண்ண கூட நேரம் டைம். ஆமா ரிலேட்டபிளா என்ன சொல்லுங்க. ஒரு கடிகாரத்துல என்ன இருக்கும் ஒண்ணு ரெண்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். போது லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கேம் இது லாஸ்ட் கேம் ஓகேயா. என்னன்னா நான் வந்து ஒரு அஞ்சு வார்த்தை சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளான வார்த்தை. அதை வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல சொல்லணும். ரிவர்ஸ்ல எப்படின்னா ஆப்பிள்னு சொல்றேன் ஏபிபிஎல்இ இஎல்பிபிஏ அப்படின்னு சொல்லணும். ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ நீங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. நேர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கேம்ஸ் விளையாடுனாங்க. தொடர்ந்து இணைந்திருக்கிறது ரெயின்போ 102.8 காலையோடு விளையாடும் நிகழ்ச்சி.
1: நேர்களே சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். We are going to bring back.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே புவனேஷ் வந்து பாண்டி மரினா பீச்ல செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. தொடர்ந்து பேசுறாரா இல்ல என்கார்ட் போறாரா அவரை கேட்டலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோட விளையாடு நிகழ்ச்சி. எஸ், பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா ஃபன்னா சூப்பரா கொண்டு போனோம்னு சொல்லலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கொண்டு வந்தேன், பட் டைம் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்த எல்லாருமே ரொம்ப நிறைய கேம் இன்ட்ரெஸ்டிங் அவங்களும் ஜாலியா விளையாடினாங்க. பட் இன்னைக்கு டைம் போயிடுச்சு, எஸ் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நானும் உங்ககிட்ட தாத்தா பாபா சொல்லி கிளம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சூட வந்துட்டேன் பேச போறது உங்க ஆர்ஜே புவனேஷ். Yeah.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலக நன்மைக்கான அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். உலகில் வெளிப்படையான பலதரப்பு வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாக பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டம் கூறியுள்ளது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக நன்மையை நோக்கமாக கொண்டு பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இம்மாநாட்டில் பங்கேற்க உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தலைவர்கள் புதுடெல்லியில் கூடி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். மாநாடு குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: உலக பொருளாதாரத்தில் நெகிழ்வுத்தன்மை, நீடித்த தன்மை, புதுமையாக்கம் மற்றும் ஒத்துழைப்பை கட்டியமைத்தல் என்ற மையக்கருத்து அடிப்படையில் இந்திய தலைமைத்துவத்தின் கீழ் நடைபெறும் 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீனா, ரஷ்யா, பிரேசில், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா உட்பட முக்கியமான 11 வளரும் நாடுகள் பங்கேற்க உள்ளன. மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபட்டா எல்சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியந்தோ உள்ளிட்டோர் அடங்குவர். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி பாரத் இன்னோவேட்ஸ் என்ற பெயரில் இந்தியாவின் புதுமை படைப்புகள் குறித்த கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்கும் உலக தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். இத்தகைய சந்திப்புகளில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உடனான முதலாவது சந்திப்பு இன்று மாலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஷ்கியானை சந்திக்கிறார். ஐநா பொதுச் செயலர் திரு அண்டோனியோ குட்ரேசை பிரதமர் சந்திப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் ரஷ்ய கூட்டமைப்பின் முதலாவது துணை பிரதமர் திரு டெனிஸ் மான்ட்ரோவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நிதி உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்தனர். இருதரப்பு ரீதியில் முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மேரோ வியேரா, உருகுவே வெளியுறவு அமைச்சர் திரு

0: திரு மரியோ லுபேட்கின் ஆகியோரை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். புதுடெல்லியில் நாளை தொடங்கவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்பாக இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது பொருளாதாரத்தின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துவதே ஒவ்வொரு நாட்டிற்கும் முக்கிய உத்தியாக திகழ்வதாகவும், இதர நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீடித்த தன்மையை ஊக்குவிக்க தேவை இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது உரையில் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் இன்குபேட்டர் அமைப்புகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும், புதுமை படைப்புகளின் அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் சூழலை ஊக்குவிக்க தனி நிதி அமைக்கவும் இந்தியா விரும்புவதாக அவர் தெரிவித்தார். உலக பொருளாதாரத்தில் 40% பங்களிக்கும் பிரிக்ஸ் நாடுகள் தங்களின் பொருளாதார வலுவை மக்களுக்கான வேலை வாய்ப்புகளாகவும் செல்வ வளமாகவும் மாற்றிக்கொள்ளுதல் அவசியம் என்று தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது உரையில் கூறினார். பிரிக்ஸ் நாடுகள் பரஸ்பர வர்த்தகத்தை தங்களின் சொந்த நாணயம் மூலமாக மேற்கொள்ளவும், இந்தியாவின் யுபிஐ பண பரிமாற்ற வசதியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளவும் முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ரஷ்ய பொருளாதார வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மக்சிம் ரெஷிட் நிக்கோ உள்ளிட்டவர்களும் பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்று ஆச்சாரிய வினோபா பாவே பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அனைத்து மக்களின் நலன் மற்றும் அதிகார மேம்பாட்டிற்கு பல்வேறு விதங்களில் பாடுபட்டவர் ஆச்சாரிய வினோபா பாவே என்றும், ஜெய் ஜெகத் என்னும் அவரது அறைகூவல் எல்லா எல்லைகளையும் தாண்டி மனிதகுலத்தை முன்னிறுத்தியதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். சமத்துவம், கண்ணியம் மற்றும் சேவையில் வினோபாவிற்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு வலுவூட்டியதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மும்பையில் பிரிக்ஸ் நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு இடையிலான கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், தனிப்பட்ட நாடுகள் வரி அல்லது வரியல்லாத வர்த்தக தடைகளை ஒருதரப்பாக மற்ற நாடுகள் மீது விதிப்பது குறித்து தீவிர கவலை வெளியிட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ற வெளிப்படையான பலதரப்பு திறந்த நிலை வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாகவும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவி அரசியல் பிணக்குகள் மற்றும் ஸ்திரமற்ற கொள்கைகளால் குறிப்பாக வளரும் நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும், பிரிக்ஸ் நாடுகள் வலுவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும், வளர்ச்சியை மேலும் அதிகரிக்கும் வகையில் நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் பயன்படுத்திக் கொள்ள அதிக வாய்ப்புகள் இருப்பதையும், இத்தகைய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டில் நன்னெறிகளை பின்பற்றுதல் அவசியம் என்பதையும் பிரிக்ஸ் நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கும் இவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். விழாவின் போது பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. புதுச்சேரியில் 500 மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இன்று பணிகளை புறக்கணித்து போராட்டம் தொடக்கியிருப்பதால் சுமார் 200 ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாரம் 5 வேலை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த 4 போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் கோரிக்கைகள் தீர்க்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் இவர்கள் கூறியுள்ளனர். புதுச்சேரியில் காராமணிக்குப்பம் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட 30 பழைய காகிதங்களைக் கொண்டு 5 உயர விநாயகர் சிலை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். விநாயகரின் ஒரு கையில் உடனடி உணவுகளை தவிர்த்து ஊட்டச்சத்து மிகுந்த இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு வாசகம் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயகரின் கால் அருகே கால்பந்து வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் வகையில் பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டு இருப்பதையும், விநாயகர் சிலையின் விழிப்புணர்வு அம்சங்களையும் அனைத்து தரப்பினரும் பாராட்டியுள்ளனர். புகழ்

0: புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். 90 வயதான அவர் முதுமை காரணமான உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். தனித்துவமான மதுரை தமிழில் சமூக பிரச்சினைகளை பழந்தமிழ் இலக்கியத்துடன் கலந்து பேசும் பாணிக்கு புகழ்பெற்ற சாலமன் பாப்பையா இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் சுமார் 12,000 பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை தலைவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அவர் பத்மஸ்ரீ உட்பட பல்வேறு விருதுகளை வென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 17 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் கடலோர தமிழக பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை ICF 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சீனாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டித் தொடரின் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியா அணிகளுக்கிடையே இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நாளை தொடங்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலக நன்மைக்கான அர்த்தமுள்ள விவாதங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநாட்டில் பங்கேற்கும் உலகத் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியிலும் சந்திக்கிறார். உலகில் வெளிப்படையான பலதரப்பு வர்த்தக கட்டமைப்பு ஒன்றையே பிரிக்ஸ் நாடுகள் ஆதரிப்பதாக பிரிக்ஸ் வர்த்தக பேரவை கூட்டம் கூறியுள்ளது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் புதுச்சேரியில் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
1: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கத்துடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 6:22:23 இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம். 2271760 2271770 வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நபரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
1: கண்ணன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: பாடல் வந்து தூளுங்க. பாடல் வந்து குண்டு குண்டு குண்டு பெண். இந்த பாடல வந்து தம்பி வீரமணிக்காக கொடுத்துருங்க.
1: கண்டிப்பா கொடுத்துலாம் சார். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனியா இசைமேட்டு 102.8.

0: வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லவ் மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:28:24 நாயிற்று அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: அபியும் நானும், இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து ஒரு மெலடி பாடல், வா வா என் தேவதையே. இந்த சாங்கோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்பா வந்து மகள் மேல எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த பாட்டினுடைய சீன்ஸ் அண்ட் வரிகளே சொல்லிடும். நான் நினைக்கிறேன் மது பாலகிருஷ்ணன் சார் தான் பாடிருக்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் அந்த வாய்ஸ்.
2: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, மது பாலகிருஷ்ணன் சார் வாய்ஸ்ல கேட்டு ரசிக்கலாம்.
3: எஸ், தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி நன்றி நன்றி நேர்களே. இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனி இசை மேட்டு 102.8.

0: நேயர்களே, சைவாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்க

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 6:34, 10 நொடிகள் ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய கோடிக்கு முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மா கலையரசு, நல்லா பாளையம்.
0: என்ன பாடல் வேணும் சார்?
1: உள்ளம் உள்ளம் வானடையில் சொல்லி வர மனம் அள்ளிவிட தாவல் என்னும் நதியில் இருந்து ஒரு பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: இது வந்து கேட்காத ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்த தங்களுக்கு மனம் சொல்லும் ஒரு பாடல்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி,
1: நன்றி.
0: இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனியா இசை மேட்டு 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:39 8 நொடிகள் ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கோட்டையிலிருந்து ராயந்தர் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: சின்ன பூவ மெல்ல பேசு படத்துல இருந்து சின்ன பூவ மெல்ல பேசுன்ற ஒரு பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க FM Rainbow டயல் பண்ணுங்க. இனிய இசைமேட்டு 92.8.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் 6:44, 28 நொடிகள் ஆயிற்று கழிப்புல வந்திருக்கும் நீங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து?
3: தேனருவி குரலாலே தென்றல் மொழியாலே காற்றாலையை கலைபடைத்துக் கொண்டிருக்கும் ரத்தின சொற்களின் முத்து இன மொழி களஞ்சியம் ரத்னா அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
2: தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: கஜினி பாடத்துல இருந்து ஒரு மாலை இளவையில் நேரம் ஒரு பாடல் மேடம். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். மேனகை இதழில் பூநகை தாரகை முகத்தில் தங்கமுலாம் பூசும் மாலை வெயிலின் மங்கள கோலம் காணும் நெஞ்சில் கவிதை ஊறும் இளவேணி தரும் எழில்மிகு கோலம் கற்பனையில் காட்சி விரிய மாற்றதன் சாட்சி வரிகள் கவிஞரின் கற்பனை வளத்திற்கு களம் அமைத்து கொடுத்த ஒரு அற்புத பாடல்.
2: நன்றி. நன்றி மேடம். நன்றி. நேர்களே, இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க ஃபார்ம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனிய இசைமேட்டு 102.8.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேயர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லவ் மனம் விரும்புதை நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:51 ஆயிடுச்சு. அழைப்பில் வந்திருக்கும் நியர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ மாலை, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து? என்ன பாடல் வேணும்?
3: படம் நினைவிருக்கும் வரை. பாடல் திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வரர்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
3: ஜானி ஓஹோ சந்தியா ஆஹா,
4: ஜானி சந்தியா சந்தியா ஜானி ஆஹா ஓஹோ, சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறும் கடல்
5: தானே.
4: சந்தியாவின் கலர் என்ன பிள்ள, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வள்ளியும் செய்துதானே, பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியா, ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு, சாரால நம்ப பிரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தான்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதை நேரம் 6:55 ஆயிட்டு இருக்கு. அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: எம் அபுஸ் அலி தாண்டவமூர்த்தி.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் ஆட்டோகிராப், பாடல் ஒவ்வொரு பூக்களுமே.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் நாளை தொடங்கும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடினை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு, எரிசக்தி, விண்வெளி, மக்கள் நிலையிலான தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலமாகவே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், அமைதி முயற்சிகளுக்கு உதவ தயாராக இந்தியா உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த சந்திப்பின் போது திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை ரஷ்ய அதிபரிடம் பிரதமர் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஈரானிய அதிபர் திரு மசூத் பெஜேஷிஷ்கானியை இருதரப்பு ரீதியில் சந்திக்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் ரஷ்ய கூட்டமைப்பின் முதலாவது துணை பிரதமர் திரு டெனிஸ் மேண்ட்ரோவை சந்தித்து பேசினார். இருதரப்பு ரீதியில் முதலீட்டு ஒப்பந்தம் ஒன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதற்கிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மற்றும் உருகுவே வெளியுறவு அமைச்சரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான 3வது நாளான இன்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்களின் குறைகளை கேட்பதற்கான மக்கள் மன்ற கூட்டம் காரைக்காலில் நாளை நடைபெறவுள்ளது. காரைக்கால் நகர போக்குவரத்து காவல் நிலையத்தில் நாளை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை இக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று காலமான பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா மறைவு குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: FM Rainbow புதுவை 102.8 இதோ மனம் விரும்புதே நேரம் 7:02 9 நொடிகள் ஆயிற்றுக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்க 2271760 இந்த எண்களுக்கு டயல் பண்ணலாம். நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், பவுனகிலிருந்து வீரமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: கவிதை பாடம் மலைகள்ல இருந்து மனோ சித்திர வாய்ஸ்ல வானிலா தேனிலா அந்த பாட்டு போட்டுருங்க மேம்.
0: கண்டிப்பா கொடுத்தலாம் சார். நன்றி.
3: நன்றி மேம்.

0: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நேரம் சரியாக 7:08:20 ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நேயர், என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.

0: ஹலோ, பேசுறேங்க மேம்.
1: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
0: பாடல்
1: வேணும். கண்டிப்பா கொடுத்தலாம் மேம். நன்றி.
0: நன்றி.
1: நேர்களை தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 இது மனம் விரும்புதே நேரம். 7:08:47.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின்போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் 1/4 பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில்

0: நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவில் ஒரு அமைப்பும்
3: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போகுது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவத்துறையில நம்ம திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின்ட் பண்ண போறோம்.
1: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின்போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில்துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷி சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும்

0: களையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
5: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
4: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நிறுவீதி, புதுச்சேரி. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
5: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
4: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல்.

0: வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற,
2: நீ ஊர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி போட்டியின் வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் திரை இசை நிகழ்ச்சியினை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம்.

0: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல திரை இசை நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:34:50 பாடல் கேட்கலாம். பொய் சொல்லு போறோம் திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப் எம் ரெயின்போ 102.8ல திரு இசை நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 7:40 2 நொடிகள் பாடல் கேட்கலாம். த வாரியர் திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல திரு இசை நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 7:44 12 பாடல் கேட்கலாம். ஐயன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:49:42 நொடிகள் பாடல் கேட்கலாம். பாயும் புலி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரைசை நேரம் 7:54 24 நொடிகள் பாடல் கேட்கலாம். பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து

0: கேட்டு பயப்படல.
1: திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து FM Rainbow புதுவை 102.8.

0: 8.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:04. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இசையில் பாடல் கேட்கலாம். முகமூடி திரைப்படத்தில் இருந்து.
1: மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கா.

எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க திரை இசை நிகழ்ச்சியில வரும் பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:43. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் வரும் பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரை இசை நேரம். 9:29 பாடல் கேட்கலாம். இசை திரைப்படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 9:05 57 நொடிகள் திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நானவனில்லை திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரைசை நேரம். 9:11 நிமிடம் 16 நொடிகள் பாடல் கேட்கலாம். தென்மேற்கு பருவ காற்று திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரையிசை நேரம் 9:16 23 நொடிகள் பாடல் கேட்கலாம் புலிவால் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரை இசைநிறம். 9 மணி 22:30 பாடல் கேட்கலாம் நாணயம் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரைசை நேரம் 9:29 பத்து நொடிகள் பாடல் கேட்கலாம். எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியுமே? தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்,
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம், 9:34 22 நொடிகள். பாடல் கேட்கலாம், அதாகப்பட்டது மகாஜனங்களே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரையிசை நிறம். 9:38 நிமிடம் 56 நொடிகள் பாடல் கேட்கலாம். பையா திரைப்படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரை இசை பாடல் கேட்கலாம். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த திரை செய்ய நேரம் 9:48 25 நொடிகள் பாடல் கேட்கலாம். தம்பி வேட்டோத்தி சுந்தர திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரைசை நேரம் 9:52 பாடல் கேட்கலாம் ஆடுகளும் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது திரைசை நேரம் 9:58 நிமிடம் 31 நொடிகள். பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:04:31 பாடல் கேட்கலாம். உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:10 நிமிடம் 8 நொடிகள் பாடல் கேட்கலாம். செவஞ்சி ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே. நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:18 13 நொடிகள் பாடல் கேட்கலாம். யாரடி மோகினி திரைப்படத்திலிருந்து.

0: Ah, it's okay. Hey,
1: I don't want to talk to you.
0: Hey, it's my dad.

0: வீட்டில் மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:28 28 நொடிகள். பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.
2: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே.

0: கேக்குது முன்னே.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம், 10:33 நிமிடம், 33 நொடிகள். பாடல் சிகரம் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 10:42:59 நொடிகள். பாடல் திரை இசையில் கேட்டு ரசிக்கலாம். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற
4: நீ? ஊர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
0: FM ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 10:54 23 நொடிகள் திரு இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியுமா? தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நேரம் 11 மணி, பாடல் கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 11:05 21 நொடிகள். திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரெட்டிவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:10 FM ரெயின்போ புதுவை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரு இசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேயர்கள் இதுவரை கேட்டது துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ புதுவை 102.8 MHz இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.